எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Tangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூரா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையில இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் ஜீவ்லா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுவோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க? டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமேல் எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வந்துச்சு டாக்டர், நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேற்று என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படி தான் வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலி போல உங்களுக்கு?
4: ஆமா நாங்க இனிமேலிருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது.
2: காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துருந்தா.
4: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதனாலதான் அங்க நிறைய பேர் நின்று இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
1: அங்க பாருங்க, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வரா.
1: சரிடா.
5: இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம். ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா. ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளைக்கும் 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளை போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன். ஏமா போகலாமா? என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
2: என்ன நகைமா?
0: ஐயோ, என் நகையெல்லாம் காணும்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

0: நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேல நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கரெக்ட் வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ டு சேவ் வாட்டர்.
1: பூவழை நெஞ்சிலே ஓ வசமே வசமே வசமே வந்து மையல் கொண்டது என்னிலே.
0: ஆல்ரெடி நானும் அவங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

0: இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம பார்க்க போறோம். திருக்குறள் வந்து ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து படிக்கிறது மட்டும் இல்ல, அது பஸ்ல எல்லா இடத்துலயுமே நம்ம பாக்குறோம். திருக்குறள் வந்து தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி இருக்கு. அப்போ அதனாலதான் திருக்குறளை பத்தி சொல்லும் போது பாரதியார் சொல்றாரு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று சொல்கின்றார். அப்ப இந்த வள்ளுவர் தந்த இந்த திருக்குறள் வந்து வேதம் என்று சொல்றோம், மறை என்று சொல்கிறாங்க. அப்ப அந்த வேதத்தை வந்து அதனுடைய பெருமை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட திருக்குறளை படிச்சிருக்காங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கும், ஆனா ஜியு போப்புன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் திருக்குறளை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா, தன்னுடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வைங்க என்று சொன்னார். இன்றைக்கு கூட நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா இத பார்க்கலாம், இது பொய் இல்ல, உண்மையான நிகழ்ச்சி தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் வந்து அதோட சிறப்பு என்ன என்று சொன்னா, அளவுல சின்னது மட்டும் இல்ல, அதனாலதான் அது அணுவுக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுல சின்னதா இருந்தாலும் அதோடைய கீர்த்தி, அதோடைய பொருள் வந்து ரொம்ப பெரிதா இருக்கு. ஒரு குறளுக்கு நீங்க பக்கம் பக்கமா ஒரு நூலே எழுதிடலாம், அந்த அளவுக்கு பொருள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னா, காலத்துக்கு ஏற்றதாக இருக்கு. இந்த காலத்துல மட்டும்தான் இந்த குறளுடைய பொருள் பொருந்தும், இல்ல இந்த நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், இல்ல இந்த மதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம வந்து திருக்குறளை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா ஃபேஷன் மாதிரி இல்ல, திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் ஃபேஷனா இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமா தமிழ்ல இருக்கு. ஏனென்று சொன்னா, இப்ப செய் நன்றியை பற்றி வள்ளுவர் சொல்றாரு, இல்ல நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்கின்றார். இல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சொற்களை சொல்ல வேண்டும். நாம இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி சொல்றோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி சொல்றோம், கம்யூனிகேஷன் பத்தி சொல்றோம், இல்ல வந்து மருந்துகள் ஹெல்த் பத்தி, ஹெல்த் கேர் பத்தி சொல்றோம், இல்ல இப்ப உலகம் முழுவதும் சொல்லப்படுவது வந்து என்வாய்மெண்ட் என்வாய்மெண்ட்ங்கிறாங்க. அப்ப அந்த மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னா என்ன, இதெல்லாம் கூட திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்க பலருக்கும் இது வியப்பா இருக்கும். ஆனா திருக்குறள் வந்து ஒரு புதையல். எப்படிப்பட்ட புதையல்னு சொன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க, இன்றைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு கோவில்ல பார்த்தோம்னா, கோவிலுக்குள்ள பல நூற்றாண்டுகளாக கோவிலுக்கு அடியில புதையல் புதைந்து கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். இல்ல வேற பல இடங்கள்ல புதையல்கள் கிடைக்கின்றன என்று சொல்றாங்க, பழைய காலத்து நாணயங்கள்லாம் கிடைக்கின்றதுன்னு சொல்றோம். அந்த புதையல்கள் வந்து யாருக்கு சொந்தம்னு பார்க்கும்போது நம்ம அரசுக்கா, மக்களுக்கா, நாட்டுக்கான்லாம் குழப்பம். ஆனா இந்த திருக்குறள்ங்கிற புதையல் பத்தி பார்க்கும்போது அப்படி நமக்கு பட்டிமன்றம்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் என்று சொன்னா, இது வந்து தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் பொது என்பது மட்டுமல்ல, உலக மொழிகள் அத்தனையிலுமே திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால மொழிக்கு அப்பால் பட்டு தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமாக இன்றைக்கு திருக்குறள் இல்லை, திருக்குறள்ங்கிற புதையல் வந்து உலக மக்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புதையலாக இருக்குது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஜப்பானில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ரஷ்யாவில், சீன மொழியில, ஜெர்மன் மொழியில, இப்படி உலக மொழிகள் அத்தனையிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனால தான் திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னால் உலக பொதுமறை என்று சொல்கிறாங்க. உலகத்துக்கே பொதுவான வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: இப்படிப்பட்ட ஒரு தங்க புதையலை நமக்காக தெய்வ புலவர் திருவள்ளுவர் கொடுத்திருக்காங்க. இந்த திருக்குறள்ல பல கருத்துக்கள் இருக்கு. இந்த திருக்குறள்ல வர வாழ்வியல் விளக்கங்களை நமக்காக, நம்ம எல்லாருக்கும் புரியும்படி சொல்றது வந்திருக்கவங்க முனைவர் கோவே கீதா அவர்கள். நமக்காக இந்த திருக்குறள்லேருந்து பல விளக்கங்களை நல்லா நம்ம எல்லாருக்குமே புரியுற மாதிரி ரொம்ப அழகா விளக்கமா எம்ஓபி சமுதாய வானொலியில சொல்ல போறாங்க. இந்த திருக்குறள் குறித்த வாழ்வியல் விளக்கங்களை தவறாம நீங்க கேட்கணும்.
0: வணக்கம். இன்றைக்கு முதல் அதிகாரமான இறை வணக்கம் இருக்கக்கூடிய ஏழாவது குறளை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காரு. அது நமக்கெல்லாம் பல நேரங்கள்ல நமக்கு துன்பம் வரும்போது நம்ம சொல்லுவோம், கோவிலுக்கு போயிட்டு வரலாம், இல்ல கடவுள்கிட்ட நம்பிக்கை வைங்க என்று சொல்கின்றோம். அதைத்தான் இங்க வள்ளுவரும் ரொம்ப எளிமையா சொல்றாரு. தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு ஓமை, அதாவது ஓமை என்று சொன்னா நம்ம ஒரு எடுத்துக்காட்டு, இது மாதிரி இது என்று சொல்கின்றோம், ஓமை சொல்கின்றோம், ஒப்பீடு செய்கின்றோம். இப்ப சொர்க்கம் போல இருந்தது என்று சொல்கின்றோம், இல்ல அமிர்தம் போல இருந்தது என்று சொல்கின்றோம். அப்ப அங்க ஓமை சொல்ல முடிகின்றது. அப்படி ஓமை சொல்ல முடியாதவன், தனக்கு உவமை இல்லாதவன். அது யார் என்று சொன்னா, மனிதர்களுக்கு நாம் உவமை சொல்லுகின்றோம். நீங்க கடவுள் மாதிரி வந்தீங்க என்று சொல்லி கடவுள் உவமை சொல்லுகின்றோம். இல்லை நீங்க வந்து இப்படி காந்தி மாதிரி இருக்கீங்க, காந்திய வழியில் இருக்கீங்க, இல்லை நீங்க வந்து அன்னை தெரேசா மாதிரி உதவி புரிந்தீர்கள் என்று சொல்ல முடியும். ஆனா இங்க இறைவனுக்கு உவமை நம்ம சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னா இறைவனை வந்து நமக்கு முழுமையாக தெரியாது. அதுவும் இல்லாம இங்க ஒரு இறைவன் தான் இருக்கின்றான், ஒரு சக்தி தான் நம்ம நம்புகின்றோம். ஏன்னா இன்னொரு பல சக்திகள் அப்படி இருக்குன்னு சொன்னா அப்புறம் அங்க இறைவன் என்று சொல்வது வந்து பல நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து விடுகிறது. அப்ப இறைவன் பல நிலைகள் இருக்கின்றான், ஆனா நம்ம வந்து ஊமையில சொல்ல முடியாது. அப்ப அந்த தன்மையில இங்க தனக்கு ஊமை இல்லாதான் என்று சொன்னா அது இறைவனை குறிக்கின்றது. அவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன், அவனுக்கு ஈடாக யாரையும் சொல்ல முடியாது, அவனுக்கு இணை என்று சொன்னா அவன்தான். அப்படிப்பட்ட அவனுடைய தால், நம்ம முன்பே பார்த்தோம், தால் என்று சொன்னா பாதங்கள், அடிகள். அவனுடைய பாதங்களை, அவனுடைய அடிகளை சேர்ந்தவர்களுக்கு, பணிந்தவர்களுக்கு, பின்பற்றவர்களுக்கு அல்லாது, சேர்ந்தாருக்கு அல்லால் அது அல்லாதவர்களுக்கு இல்லாது, மனக்கவலை மாற்றல் அரிது. மனதிலே இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் போக்கிக் கொள்வதற்கு, மாற்றிக்கொள்வதற்கு வேறு வழி கிடையாது. அப்ப பல நேரங்கள்ல நம்ம இது வந்து வாழ்க்கையில நாள்தோறும் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். அதைத்தான் இங்க வள்ளுவரும் சொல்கின்றார். நம்ம சொல்கின்றோம், பாரத்தை எல்லாம் அவன் மேல் போட்டு விடுவோம். அவன் என்று சொல்லும் போது இங்க கடவுளை சொல்கின்றோம். இல்ல கோவிலுக்கு போயிட்டு வந்தா நமக்கு மனசு கொஞ்சம் லேஸ் ஆயிற்று என்று சொல்கின்றோம். அப்போ யாரிடமாவது நம்முடைய துன்பங்களை எல்லாம் நம்ம பங்கு போட்டுக் கொள்கிறோம் என்று சொன்னா மனது லைட் ஆகிறது. அப்ப சில நேரங்கள்ல எல்லா துன்பங்களையும் எல்லாரிடமும் நம்மளால பங்கு போட்டுக் கொள்ள முடியாது. அப்ப சில ரொம்ப பர்சனலா சில துன்பங்கள் எல்லாம் இருக்கலாம், அது நமக்கு மனசுல கவலை வந்தது என்று சொன்னா நோயும் வந்துவிடும். ஏன்னா கவலை வரும்போது நம்மளால சரியா சாப்பிட முடியாது, சரியா தூங்க முடியாது, அப்புறம் அதனால நமக்கு மன அழுத்தம் ஜாஸ்தி ஆகும், அப்ப பிபி வரும், அதை தொடர்ந்து சுகர் வரும், அப்ப இந்த மாதிரி வியாதிகள்லாம் வந்துவிடும். அப்ப அந்த மன பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும், இல்ல மன பாரத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா நாம என்ன செய்கிறோம்? இங்க வள்ளுவர் என்ன சொல்கின்றார், சாதாரணமா நம்ம செய்யக்கூடிய வழிய ரொம்ப அழகாக சொல்கின்றார். மனக்கவலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், அது எப்படி மாற்றலாம் என்று சொன்னால், தனக்கு ஊமை இல்லாத அந்த இறைவனுடைய தாளை, பாதங்களை பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த வித குறையும் வராது, உங்க மனக்கவலை எல்லாம் போயே போயந்து என்று போய்விடும். அதனால் இறைவனை நம்புங்கள், இறைவனை வணங்குங்கள், இறைவனிடம் உங்களுடைய மன பாரத்தை எல்லாம் ஒப்படைத்து விடுங்கள், அவன் பார்த்து கொள்வான் என்று இங்கே ரொம்ப எளிமையாக சொல்கின்றான். நன்றி, மீண்டும் நாளை பார்க்கலாம்.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, வொர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி.

0: வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் நமக்காக நட்புக்கும் கடமை உண்டு அப்படின்ற டாபிக்ல ஒரு நாடகத்தை ஒலி வடிவில் தரப்போறாங்க. இந்த நாடகத்துல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் ராம் ஆக ரம்யா,
1: ராஜு ஆக ரேவதி,
2: சுரேஷ் ஆக ஸ்ருதி,
3: டாக்டர் ஆக சஞ்சனா,
4: ராஜு அப்பாவாக ஜெயஸ்ரீ,
5: ராஜு அம்மாவாக சஞ்சனா.
0: என் பேரு ராம். என் வாழ்க்கையில என்னோட காலேஜ் லைஃப மறக்கவே முடியாது. என் கூட எப்பவுமே என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க பேரு ராஜு, இன்னொருத்தன் பேரு சுரேஷ். நாங்க மூணு பேரும் எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம். நாங்க நல்லா படிக்கிற பசங்களும் கிடையாது, அதே சமயம் ரொம்ப மோசமாவும் படிக்க மாட்டோம். ஏதோ ஓரளவு நல்லா படிப்போம். எங்க காலேஜ் லைஃப் ஃபுல்லா கேலியும் கிண்டலுமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ராஜுவோட செமினாருக்காக அவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தான், அதுக்கு சுரேஷ் தான் ஹெல்ப் பண்ணான். இவங்க ரெண்டு பேரோட பேச்ச நான் அப்படியே அமைதியா கேட்டுட்டு இருந்தேன். போட்டி போறாம அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டதோ கிடையாது, அது எங்க கிட்ட சுத்தமாவே இல்ல. நாங்க எல்லாரும் சேர்ந்து ராஜுவோட செமினாருக்கு ஹெல்ப் பண்ணோம். அதை புரிஞ்சுக்கிட்டு ராஜுவும் நடந்துக்கிட்டான். அவனோட செமினார் சூப்பரா பண்ணிட்டு வந்தான். எங்க லைஃப் ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. காலேஜ்னாலே எப்பவும் கேலியும் கிண்டல் எல்லாமே இருக்கதானே செய்யும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா அது எக்ஸாம். ஆமாங்க, விளையாட்டா போயிட்டு இருந்த எங்க காலேஜ் லைஃப்ல கூட ஒரு சீரியஸான விஷயம் வந்துச்சு, அதுதான் எங்களோட செமஸ்டர் எக்ஸாம். கொஞ்ச நாள் சீரியஸா உட்காந்து படிச்சோம். எனக்கு தெரிஞ்ச மேக்ஸ் ப்ராப்ளம்ஸை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி தருவேன், அவங்களும் அவங்க படிச்சதை எனக்கு சொல்லி தருவாங்க. இப்படியே சீரியஸா படிச்சு கடைசியா ஒரு வழியா எக்ஸாம முடிச்சிட்டோம். ஏதோ ஓரளவு நல்லா எழுதியிருக்கோம் அப்படின்னு நாங்களே சொல்லிக்கிட்டோம். எக்ஸாம்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அடுத்து லீவுன்ற ஒரு சந்தோஷம் கூடவே வருங்க, அதுதான் எப்பவுமே வழக்கம். லீவுக்கு எல்லாரும் ஒன்னா வெளியே போலான்னு நாங்களா நினைச்சோம். ஆனா ராஜுவோட வீட்டுல அவங்க அப்பா அம்மா எல்லாரும் மலேசியா போகணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனா அவனுக்கு எங்களை விட்டு போறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. ஆனா நாங்க தான் அவனை எப்படியோ சமாதானப்படுத்தி மலேசியா போயிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பி வச்சோம். அதே சமயம் எங்களுக்கு ட்ரீட் கொடுத்துட்டு தான் போனோம். அப்பதான் ஏர்போர்ட் வாசல்ல காலே வைக்கணும்ன்ற ஒரு கண்டிஷனையும் போட்டோம். அவனும் அதுக்கு சரின்னு சொன்னான். இடம் ராஜுவோட வீடு, கதாபாத்திரங்கள் ராஜு அப்பா, ராஜு, ராஜு அம்மா.
4: ராஜு சீக்கிரம் உன் பேக்க பேக் பண்ணுடா.
1: அப்பா அம்மா எல்லாத்தையும் பாத்துப்பாங்கப்பா, நீங்க ஏன் பாக்க கவலைப்படுறீங்க?
4: ஏய், நீ தான்டா உன் பொருள் எடுத்துக்கணும், அப்புறம் இதை வாங்கித்தா அதை வாங்கித்தான்னு என்ன தொந்தரவு பண்ணீங்க, எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். அம்மா
5: ஏங்க எப்ப பார்த்தாலும் அவனை திட்டுட்டே இருக்கீங்க, நீங்க போங்க, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம்.

0: சரிம்மா, எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க.
1: கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க எல்லாரும் ஏர்போர்ட் போக தயாரானாங்க.
0: வாங்க வாங்க, கார்ல கிளம்பலாம். சீக்கிரம் போனாதான் நல்லது.
2: அப்பா, நீங்க கார்ல போங்க, நான் வந்துடுறேன்.
0: ஏன், எங்க போற?
2: ஏன்பா போகும்போதே எங்க போறேன்னு கேக்குறீங்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் கொடுத்துட்டு வரேன்பா.
0: ஏ, எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே ட்ரீட் கொடுத்துட்டு வரேன்னு சொல்வ?
3: ஏங்க, நம்ம புள்ள உண்மையா தானே சொல்லிட்டு போறான். நீ போடான், ஆனா சீக்கிரமா வந்துடு.
2: சரிம்மா.
0: நீ ஏன் அவனை அனுப்புற?
3: பரவாயில்லைங்க, நம்ம போலாம், நீங்க வாங்க.
1: ராஜு எங்க எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்துட்டு ஏர்போர்ட் போக கிளம்பிட்டு இருந்தான்.

0: ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா ராஜுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு.
1: சார், உங்க அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க.
2: ஐயோ, என்னாச்சு?
1: பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க சீக்கிரமா கிளம்பி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க.
0: இடம் அரசு மருத்துவமனை, பங்கேற்பாளர்கள் ராஜு, டாக்டர், அம்மா, அப்பா, ராம், சுரேஷ்.
2: டாக்டர், டாக்டர், என் பேரண்ட்ஸ்க்கு என்னாச்சு?
3: தம்பி, அவங்க நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. அம்மா பரவாயில்ல, அப்பாவுக்கு தலையில பலமா அடிபட்டு இருக்கு. உங்க அப்பா ரத்தம் ஏபி நெகட்டிவ், அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி என் ரத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம்.
2: டாக்டர், இவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எங்க அப்பாவை காப்பாத்துங்க ப்ளீஸ் டாக்டர்.
3: அழாத தம்பி, நாங்க முடிஞ்ச வரைக்கும் எங்களால முடிஞ்சதை பண்றோம்.
0: சுரேஷ் வந்து ராஜு கிட்ட பேசினா,
4: என்னடா ஏர்போர்ட் போயிட்டியா?
0: நீங்க என் பிளட் நான் அவங்க அப்பாவுக்கு கொடுத்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர வரைக்கும் நானும் சுரேஷும் அவங்க கூடவே இருந்தோம். ராஜோட அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா மாதிரி தானே, அவங்களுக்கு எல்லா உதவியும் நாங்க செஞ்சோம்.
5: நீங்க தான்ப்பா உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். ராஜு உங்களோட இருக்கிறத நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு.
4: அப்பா, நீங்க அவனுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான் அப்பா.
0: ஆமா, சுரேஷ் சொன்னது சரிதான். எங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி எங்க ஃபேமிலி மாதிரி தான். நாங்க எல்லாரும் ஒண்ணுதான். சந்தோஷத்துல மட்டும் இல்ல, ஆபத்திலயும் இருந்து உதவி செய்யறவன் அவன் தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எல்லாரும் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுல பெருமைப்படுறோம். சரி நேயர்களே, இன்னைக்கு நீங்க நட்புக்கும் கடமை உண்டு அப்படின்ற டாபிக்ல ஒரு நாடகத்தை ஒளியொடிவுல கேட்டீங்க. உண்மையாவே ரொம்ப பொருத்தமான தலைப்பு தாங்க, நட்புக்கும் கடமை உண்டு. உண்மைதாங்க, எல்லா விஷயத்திலுமே ஈடுபாடு இருக்கணும். எந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஈடுபாடோட முழு முயற்சியோட செஞ்சாதான் அந்த விஷயம் வந்து வெற்றி அடையும். அது நம்ம எந்த விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இப்போ ஒரு அலுவலகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, அங்கேயும் நம்ம ஈடுபாடோட ஒரு வேலையை செஞ்சாதான் அந்த வேலையும் முடிவடையும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் வேணா எடுத்துக்கோங்க நேர்களே. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு இவங்க பண்ண நாடகத்துல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி நட்புக்கும் கடமை உண்டுன்னு சொன்னாங்க. இதே மாதிரி அலுவலகத்திலயும் சில அர்ப்பணிப்புகள் நம்ம பண்ணாதான் நம்ம செய்யக்கூடிய தொழில் நேர்மையாவும் நியாயமாவும் இருக்கும். அப்பதான் நமக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு கிடைக்கும். இந்த நாடகத்துல நட்புக்கும் கடமை உண்டுன்னு சொல்றதுல அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றதையும் சொன்னாங்க. ராஜுவோட செமினாருக்காக நாங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணது எங்களுடைய உதவி மனப்பான்மைய அது பறைசாற்றுது. அதே மாதிரி ராஜுவோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப கூட நாங்க எல்லாரும் ஒன்னா இருந்து அவங்கள கூட இருந்து பாத்துக்கிட்டோம். ராஜுவோட அப்பாவுக்காக ராம் வந்து அவனோட ரத்தத்தை கொடுத்ததும் ஒரு விதமான உறவை பறைசாற்றுது. நன்றி.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுன்னா we'll definitely you know, not spoil the earth.
2: வசந்தமுல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாயி உள்ளுலாயி குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.
4: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் MOP 107.8. It's enriching.

0: Did you know that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society. Our radio.
4: Our pride.
5: Hello.
6: Hello.
5: இது கார்த்திகோட அம்மாவா?
6: ஆமா மேடம், யார் பேசுறது?
5: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
6: சொல்லுங்க மேடம்.
5: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
6: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
5: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
6: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
5: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேலே இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு பிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னெல்லாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking daiyu seidu vittrunga, unga nalathukagum ellaru nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சோம் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.
4: Performing arts, another one is non-performing arts. Performing arts means using the stage setup and all those things. Non-performing arts are for example, we can say theme editor ritual irukla, theme editor kiya thana adhu vandu or nikkathadala, adhu vandu or one type of performance appdi solittu nariya aarayichalukku nariya per solirukanga. So Munaivar R. Ramanathan indha varshamla vandu AN Perumal, they both are the folklore. அவங்க சொன்னதன் அடிப்படையில், அவங்க ரிசர்ச் பண்ணதன் அடிப்படையில் வந்து நிறைய பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸை வந்து டைப் பண்ணியிருக்காங்க, வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி ஐ ஹாவ் டைப் ஹியர் காணிக்காரர்களோட பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் வந்து குறிப்பாக டான்ஸ் ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து 3 types இருக்கு. ஒன்று வந்து பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட், டான்ஸ் வித் பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அனதர் ஒன் இஸ் without playing instrument, only using singing songs, for that they will dance. Another one is both, கருவியும் குரலும் சேர்ந்து, sing songs and instruments சேர்ந்து வந்து நிகழ்த்துதல் அப்படின்னு சொல்றது மூணு வகையாக நான் எடுத்துருக்கேன். ஸோ எஸ்பெஷலி பிளேயிங் வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் 2 types ஆஃப் டான்ஸ். ஒன் இஸ் விளக்கு கட்டு ஆட்டம், அனதர் ஒன் இஸ் மர உரி ஆட்டம். This விளக்கு கட்டு ஆட்டம் இட்ஸ் நாட் தேர் ஓன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். இந்த விளக்கு கட்டு ஆட்டம் அப்படின்றது வந்து காணிக்காரர்கள், குறிப்பாக வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வெஸ்டர்ன் காட்ஸ் கீழே மலை அடிவாரத்தில் வாழக்கூடியவங்க ஒரு டைப் ஆஃப் ட்ரைபல் குரூப். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட பக்கத்துல எல்லாம் கேரளா இருக்குது. ஸோ கேரளாவில இருந்து தான் இந்த விளக்கு கட்டு ஆட்டம் வந்து இங்க இப்பட்ரை த்ரூ தம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல கிடைச்சிருந்தது. ஸோ விளக்கு கட்டு ஆட்டம். அனதர் ஒன் இஸ் மர உரி டான்ஸ், மரப்பட்டை. ஸோ இந்த மர உரி டான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட்ஸ் எரந்தி, ஒன் ஆஃப் த ட்ரீ நேம் இஸ் கால்ட் எரந்தி. எரந்தி மரத்தோட தோல் இருக்கு, அந்த தோலை உரிச்சி அதை சதைப்பாங்க, பெரிய பாறையில வச்சு அதை காய வச்சு அதை சதைப்பாங்க. சதைக்கும் போது அது ட்ரெஸ் ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு லெவலுக்கு அது வருது. ஸோ அதை வந்து பாவாடை பண்றாங்க, அதுக்கப்புறம் தோல்ல போடுறதுக்கு ஒரு கத்தை பண்ணுவாங்க, அப்புறம் தலையில பண்றதுக்கு ஒரு தோல் பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இறந்தி மரத்துல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த உடையை தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆட்டத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஆரம்ப காலத்துல இந்த ஆட்டம் எதுக்காக வந்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காணிக்கார ட்ரைபல் குரூப்போட மிக பெரிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா கரைநல். இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் பேடி. அந்த கரைநலை வந்து அறுவடை பண்ணும்போது குறிப்பாக வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த பேடியை வந்து இது பண்ணுறாங்க, அறுவடை பண்ணுறாங்க. ஸோ அறுவடை பண்ணி முடித்து அதை காய வச்சு மர உரலில் போட்டு அதை இடிக்கும்போது அவிழா கிடைக்கும். ஸோ இந்த அவிழ் கிடைக்கக்கூடிய அந்த மர உரலில் சென்டர் பிளேஸில் வச்சு காணி குடியிருப்புக்கும் பொதுவான ஒரு இடத்துல மர உரலில் வச்சு வெளி மரம் வளர்ந்து போயிருச்சு. உங்களுடைய ட்ரைபல் ட்ரெடிஷனல் டான்ஸ் அப்படின்னு சொல்ற மரவுரி ஆட்டம் வந்து வளர்ந்து போயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னால வளர்ந்துருக்கலாம் அப்படின்றத என்னுடைய கலா இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இந்த மரவுரி ஆட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி, விளக்குக்கட்டு ஆட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரவுரி ஆட்டத்துக்கு வந்து முடச்சண்டை அப்படின்னு சொல்றதை யூஸ் பண்ணியிருக்காங்க. முடச்சண்டை அப்படின்றது வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், காணிக்காரர்களுடைய ட்ரெடிஷ்னலான இன்ஸ்ட்ருமெண்ட். அது என்ன இருக்கும்னா இவ்வளோ ஹைட்ல இருக்கும், 1 அடி நீளத்துல இருக்கும். அந்த கரெக்டாக குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆடக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த தோளில் கட்டி தொங்க விட்டு இந்த லெவலுக்கு இப்படி இருக்கும். 2 ஸ்டிக் வச்சுருப்பாங்க, காட்டு மரத்துல ஸ்டிக்கு காண்ட ஸ்டிக் எடுத்து அதில் வந்து தாளம் இசைச்சு ஆடுவாங்க. ஸோ ஒரு 4-5 பேர் அந்த தாளத்தை இசைச்சாங்கன்னா சுற்றி நிற்கிறவங்க மர உள்ள சுற்றி ஆடுவாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய விவசாயத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆட்டக்கலை வடிவமாக இருக்குது அப்படின்றது. ஸோ இதனுடைய விளக்குக்கட்டு ஆட்டம் மரவுரின் ஆட்டத்தினுடைய ஸ்டெப்ஸ் வந்து ஹவ் இட் வில் பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரவுரி ஆட்டம் சுற்றி வட்டமாக சுற்றி ஆடக்கூடிய ஒரு ஆட்டமாக இருக்குது. விளக்குக்கட்டு ஆட்டம்ன்றது ஒரே ஒருத்தர் தான் ஆடுவார். அந்த விளக்குக்கட்டு ஆட்டம்ன்றது வந்து ஒரு 10 கிலோ வெயிட் உள்ள ஒரு என்ன சொல்றது, இலவ மர கம்பு வச்சு வாழைத்தண்டெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி தென்னம் போல அலங்கரிச்சு அப்படி கிட்டத்தட்ட இங்கே தலையில ஒரு சதுர வடிவில் மரக்கட்டைக்கு மேலே அதை அலங்கரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கம்பும் ஒன்னோட வந்து ஜாயின் பண்ணி கட்டியிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் இந்த அளவு ஹைட்ல வந்து அந்த விளக்குக்கட்டு அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதை தலையில வச்சு அந்த வெயிட்டை பார்த்து அதுக்கே தகுந்த ஸ்டெப்ஸ் போட ஆடுவாங்க. மேக்ஸிமம் வந்து இதனுடைய அளவு முறைகள் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துள்ளி ஆடக்கூடிய விதத்தில் இருக்கும், பதிந்து ஆடுறது மாதிரி இருக்கும், பக்கவாட்டில் நகர்ந்து ஆடுறது, சைடில் வந்து ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி இருக்கும், ஜம்ப் அண்ட் டான்ஸ் துள்ளி ஆடுற மாதிரி இருக்கும், சுழஞ்சு ஆடுறது நான் ரொட்டேட் பண்ணி ஆடுவாங்க. ஸோ இருகால் துள்ளல் அடவு, அரை மண்டி துள்ளல் அடவு, வலப்பக்க இடப்பக்க நகர்தல் அடவு, முன் பாய்ந்தாடுதல் அடவு, தன்னால் உள்வெளி அடவு, தன்னால் சுற்றுதல் அடவு. ஸோ அவங்களுடைய டான்ஸ் வந்து விளக்குக்கட்டு ஆட்டத்தை மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சது, அதை வந்து ஷூட் பண்ணோம். மரவுரி டான்ஸுக்குள்ள ஸ்டெப்ஸ் என்னால் ஷூட் பண்ண முடியலை, ஏன்னா வளப்புரிஞ்சு போனதுனால. இந்த மாதிரிப்பட்ட இப்போ மரவுரி டான்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, மரவுரி ட்ரெஸ் வச்சுருக்காங்க. வெள்ளாமை மலை பகுதியில் ஒரு 6 ட்ரெஸ் இருக்குது மரவுரி ட்ரெஸ்ஸு. ஸோ அதை யூஸ் பண்ணி கோலாட்டம் ஆடுறாங்க. ஸோ முன்னால் அம்புவில்லும் குச்சியம் வச்சு ஆடினாங்க, இப்போ ஒன்லி ஜென்ஸ் மட்டும்தான், 6 பசங்க மட்டும்தான். 6 பசங்களும் கையில் கோல் வச்சுட்டு அது கையலாட்டம் ஸ்டெப்ஸ் மிக்ஸ் ஆகி வருது, கோலாட்டம் ஸ்டெப்ஸ் மிக்ஸ் ஆகி வருது. ஆனால் முளச்சண்டைக்கு ஆடாம செண்டை மேளத்துக்கு ஆடுறாங்க. செண்டை மேளம் வந்து கேரளா பகுதி மக்கள்கிட்ட நல்ல ஃபேமஸான ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவி பெனட்ரேட்டர் த்ரூதம் அப்படின்னு சொல்கிற ஒரு இசை. ரெண்டாவது வந்து குரவிசை ஆட்டம் நிகழ்த்துது. ஒன்லி சாங்ஸை யூஸ் பண்ணி ஆடக்கூடிய ஆட்டம் என்னெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, துள்ளல்கள். துள்ளல்னா என்ன சொல்றது, ஜம்பிங். இதில் வந்து ஒரு சில உடல் அசைவுகளை தாளத்துக்கு உட்படுத்தி ஆட்டக்கூடிய வடிவம் தான் துள்ளல்கள். குறிப்பாக வந்து தும்பி துள்ளல், சோணம் துள்ளல். தும்பி துள்ளல் குறிப்பாக வந்து ஓணம் போன்ற பண்டிகை நாட்களில் தான் தும்பி துள்ளல் நிகழ்த்துவாங்க. அதாவது ஒரு 10 பேர் சுற்றி இருக்கிறாங்கன்னா சென்டரில் ஒரு ஆளை உட்கார வச்சுருப்பாங்க. ஆண்கள் தனியான ஒரு குழுவாகவும் பெண்கள் தனியான ஒரு குழுவாகவும் இது நிகழ்த்தப்படுது. ஸோ சென்டரில் ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கோம், அந்த ஆளை பார்த்து வத்தமாக உட்கார்ந்துருக்கிறவங்க பாட்டு பாட ஆரம்பிப்பாங்க. ஒன்னா நான் கொச்சு தும்பி என்றோடே போறே போற, என்றோடே போற போற, ரெண்டா நான் கொச்சு தும்பி என்றோடே போற போற. இப்படி 10 வரைக்கும் பாடுவாங்க. 10 வரைக்கும் பாடும்போது சென்டரில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆளுக்கு வந்து அந்த தும்பி வந்து அவரோட உடலில் வந்து வருமா. அதாவது தும்பி அப்படின்றது வந்து மூதாதையர்கள் வந்து தும்பின்ற தட்டாந்துருக்கி பட்டர்ஃபிளைல ஒரு டைப் ஸோ இந்த தும்பி வந்து மூதாதையர்களுடைய உருவில சென்ட்ரல் உள்ள ஆள்கிட்ட வந்து அந்த விழால நானும் கலந்துக்கிறேன் அப்படின்றத மையப்படுத்துற மாதிரி இருக்குது அப்படின்றதுதான் தும்பி சுழல் போட்டு வரும். அதே போல சோழன் சுழலும் சோழன்றது ஒன் டைப் ஆஃப் ஆண்ட் நேம் இஸ் சோழன். ஸோ இந்த சோழன் சுழலே சென்ட்ரல் ஒரு ஆள் இருப்பாரு, வட்டமா இருக்கிறவங்க பாட்டு பாடுவாங்க, சோழன் வந்து உடல்ல வெளிப்படுத்தி அந்த ஆள் நல்லா பயங்கரமா துள்ளுவாரு, மண்ணுல குரல் பொருள்வாரு, பக்கத்துல இருக்கிறவங்களை அடிக்கவும் செய்வாரு. இது வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கக்கூடிய கலை வடிவம். அப்புறம் கருவி இசை மற்றும் குரவிசை பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சாங்ஸும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கலித்துள்ளல். கலித்துள்ளல ஏழாங்கால வேலம் மாறு பலவை பதிச்சு விட்ட போலும், வெட்டோடு விளவோடு பலவை பதிச்சு விட்ட போலும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாங்க. இந்த பாடல்கள் எல்லாமே வந்து மலம்பாட்டு அப்படின்னு காணிக்காரர் பேசக்கூடிய டைம்ல இருக்கும், தமிழும் மலையாளமும் கலந்து இருக்கே இருக்கும். அப்புறம் குழந்தைகளுடைய ஆட்டம், குழந்தைகளுடைய ஆட்டத்துலயும் வந்து பாட்டு பாடி குறிப்பாக கார்த்திகை மாதங்கள்ல கொடுதி நடத்துவாங்க, அவங்க விழா எடுப்பாங்க. டிசம்பர் 26ஆம் தேதி விழா எடுக்கிறப்ப இந்த கொடுதி வந்து நடக்கும்போது குழந்தைகள் ஆடுவாங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த இசைச்சில வந்து அவங்க ஆரம்ப காலத்துல முளச்சண்டையில இசைச்ச இசைத்த தாளங்கள் வந்து வாய்மொழியாக எனக்கு கிடைச்சது, அதை மட்டும் சொல்லிட்டு போயிருவேன். தொண்டாங்கரவாடு செங்குட்ட மரிச்சினி, தொண்டாங்கரவாடு செங்குட்ட மரிச்சினி, இத்தறி கிடந்தக்க இத்தறி கிடந்தக்க இத்தறி கிடத்தா இத்தறி கத்த தருகிற இத்தறி கிடத்த தருகிறத இன்றதுக்குல இன்றதுக்குல தா. ஸோ இந்த ஒரு வாய்மொழியா சொன்ன ஒரு விஷயம் வந்து நான் தான் முதல் முறையா பதிவு செஞ்சிருக்கேன்.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறு ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுற?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்தை அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் விடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விடுங்க. ஐயோ, கால வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விடுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்கினாங்க நாங்க.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

ஹாய் ஹலோ லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.8 MOP கம்யூனிட்டி ரேடியோ. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட். எல்லா உயிரினத்துக்கும் ஃபுட் ரொம்ப முக்கியம். உயிரோட இருக்கணும்னா மனுஷனுக்கு கண்டிப்பா ஃபுட் தேவை. அப்படிப்பட்ட ஃபுட்டை நம்ம கெட் டுகெதர்ஸ்ல, கல்யாணத்துல, இந்த மாதிரி நிறைய இடத்துல வேஸ்ட் பண்றோம். இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம ஃபுட் வேஸ்டேஜ், அதுக்கான சொல்யூஷன்ஸ், ப்ரிகாஷன்ஸ், இதை பத்தி எல்லாம் தான் நம்ம பேச போறோம். நீங்க கேட்கறது 107.8 MOP கம்யூனிட்டி ரேடியோ. Our radio, our community, our pride.

0: Buy it with thought. Cook it with care. Use less wheat and meat. Buy local foods and serve just enough. Use what is less. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride.
1: ஹலோ லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டு இருக்கிறது 107.8 எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் பிரைட். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு மிஸ் ஆராத்னா வந்திருக்காங்க. இவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட ஃபுட் வேஸ்டேஜ்க்கான சொல்யூஷன்ஸ், ப்ரிகாஷன்ஸ் பத்தி எல்லாம் பேச போறாங்க. கோபிகா இன்னைக்கு மிஸ் ஆராத்னா கிட்ட பேசி நம்மளுக்கு ஃபுட் வேஸ்டேஜ்க்கான சொல்யூஷன்ஸ், ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் சொல்ல போறாங்க. வாங்க கேட்கலாம்.
2: You're listening to MOP Community Radio 107.8, our radio, our community, our pride. We are going to talk to a resource person who known about food management. Welcome to the studio, ma'am.
3: Hello.
2: So, what is your thoughts on food management?
3: Well, actually, food wastage in India vandu oru romba romba periya serious concern-a irukku. Ena Indians, we waste so much food because comparison panni paathinga யூகே கன்சம்ஷனுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. நான் சால்சிக் சொல்ல ஆரம்பித்தேன்னா அவ்வளோ போகும், பிகாஸ் இட் இஸ் ஆர் பாப்புலேஷன். அண்ட் தென் ஃபுட் வேஸ்டேஜ் இஸ் அ வெரி அலார்மிங் இஷ்யூ இன் இந்தியா. நம்ம தெருவாக இருக்கட்டும், இல்லை கார்பேஜ் பின்ஸ், எல்லாமே சஃபிஷியன்ட் ப்ரூஃப் இருக்குது. நீங்கள் இப்போ வெளில நடந்தே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு வெள்ளையே அவ்வளோ சாப்பிட தான் வேஸ்ட்டாக போகும் இந்த கார்பேஜ். ஏன்னா நிறைய பேருக்கு எவ்வளோ சாப்பிடணும்னு தெரியல, எவ்வளோ அளவு எடுக்கணும்னு தெரியல. எல்லாமே இந்த மாதிரி மாத்தி மாத்தி இது வேணும் அது வேணும்னு பேராசைப்பட்டு அது சாப்பாடுல காமிக்கிறாங்க. ஆனா தெர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ டை ஆஃப் ஹங்கர், தெர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ டு நாட் நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட். எல்லாரும் சும்மா ஜாலியா எடுத்துக்கிறாங்க, பணம் இருந்ததுனால எல்லாமே வாங்க முடியும்னு அவசியம் இல்லை. ஸோ தட்ஸ் ஆக்சுவலி வெரி பேட். ஸோ ஃபுட் வேஸ்டேஜ் வந்து நம்ம நாட்டில் ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது வெட்டிங்ஸ்ல இருக்கட்டும், இல்ல கேன்டீன்ஸ்ல இருக்கட்டும், ஹோட்டல்ஸ், சோஷியல், ஃபேமிலி ஃபங்க்ஷன், உங்க வீட்டு வேலை செய்யும் போதுக்குள்ள அவ்வளோ ஃபுட் வேஸ்ட் ஆகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அக்கார்டிங் டு யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், 40% ஆஃப் த ஃபுட் ப்ரொடியூஸ் இன் இந்தியா இஸ் வேஸ்டட். 40% நம்ம வேஸ்ட் பண்றோம். அண்ட் 21 மில்லியன் டன் ஆஃப் வீட் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்தியாவில். அண்ட் 50% இந்த ஃபுட்லாம் நாங்கள் சாப்பிடும்போது அக்கார்டிங் டு த வேர்ல்ட் இட்ஸ் த சேம் ஃபேட். அண்ட் நம்ம ஏழைங்களுக்கு போறதே இல்லை சாப்பாடு
2: கண்டிப்பா.
3: இன்ஃபேக்ட் அக்கார்டிங் என்னன்னா இந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா 50,000 crore worth of food produced is wasted every year in this country. Namba country la ivlo waste pandrom. So adha idu romba alarming issue, idu kandipa address panniye aganum
2: kandipa. And what is your say on the theme on World Environment Day campaign?
3: Actually enakku oru pleasant surprise adha irundhathu indha theme avanga edukkumbodhu, because romba different ana theme. World Environment Day na epovume ella nanichupanga pacha pacha green trees pathi marangal pathi dhaan pesuvaanga nu, but food or initiative ah eduthu panirukanga, which is very applaudable. Romba sandoshama irukku avanga pannadhu. And the logo that they used, I mean the slogan that they used, romba nalla panirukanga. It's called think eat save. திருப்பி சொல்ல விரும்பல, திங்க் யோசிங்க, ஈட் நீங்க சாப்பிடுறத

0: சேவ் சேவ் பண்ணுங்க. இப்போ அதை சாப்பிடணுமா இல்ல அப்புறம் சாப்பிடணுமான்னு யோசிச்சு சாப்பிட்டு சேவ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ த டீம் திஸ் இயர் இஸ் வெரி குட். தட் இஸ் த கேம்பெயின் தட் தே டுக் அந்த திங்க் ஈட் சேவ். ஸோ ஒரு ஆன்டி ஃபுட் வேஸ்டேஜ் கேம்பெயினாக வச்சு ஃபுட் லாஸ் கேம்பெயின் எய்ம் பண்ணி அவங்க நல்லா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபுட் பிரிண்ட்ல. ஸோ இந்தியா ரேங்க்ஸ் 63 88 கண்ட்ரில 63 ரேங்க் பண்ணிருக்க நம்ம நேஷன். ரொம்ப ரொம்ப எக்ஸாக்ட்லி கேட்கவே ரொம்ப பேடா இருக்கு. அண்ட் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல நம்ம என்ன சார்ட் டாப் பண்றோமோ இல்லையோ இந்த சார்ட் ரொம்ப நல்லா டாப் பண்றோம். ஏன்னா 63 இஸ் நாட் ஈவன் ஒரு ரேங்க்னு சொல்லவே விரும்பல. இது வந்து என்னன்னா வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் இஸ் நாட் ஓன்லி இண்டிகேட்டிவ் ஒரு ஹங்கர் ஒரு பொல்யூஷன் மாதிரி வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் வந்து அவ்வளோ வேஸ்ட் பண்றோம் நம்ம. பட் ஆல்சோ தெர் ஆர் லைக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ இந்த எக்கானமி. இந்த எக்கனாமிக் ப்ராப்ளம் மாதிரி இது நம்ம அட்ரஸ் பண்ணோம். அது நிறைய பேர் வந்து சீரியஸா எடுக்கிறதே இல்லை. எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ்னா என்ன? பெட்ரோல் ஹைக், டீசல் ஹைக், இல்ல கரப்ஷன் பத்தி பேசுறாங்க.
1: ஒரே விஷயத்தை
0: திருப்பி திருப்பி எக்ஸாக்ட்லி ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பேசுறது வந்து ஒரு இன்ஃபிளேஷன் மாதிரி. ஸோ இந்த கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ராப்ளம்ஸ். ஆனா நம்ம கவர்மெண்ட் திட்ட முடியாது, இது பண்ணாலும் இவனாலுக்கு அதெல்லாம் வீ கான்ட். நம்ம தான் செல்ஃப் இனிஷியேட்டிவ், செல்ஃபா நம்ம தான் சொல்ல முடியும், நம்ம தான் பண்ண முடியும். So the government policies are definitely not responsible for the problems we are facing today.
1: Yeah.
0: நம்ம கல்ச்சர் ட்ரெடிஷன்ஸ் கூட ரொம்ப ப்ளே பண்றது. கல்ச்சர் ட்ரெடிஷன்ஸ் ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு விருந்து வச்சாங்கன்னா ஒரு பெரிய விருந்தாக்கணும், எல்லாருக்கிட்டும் சாப்பாடு போடணும்,
1: நிறைய மேரேஜ்ல இருந்து எல்லாமே அந்த மாதிரி.
0: எதுக்குங்க இவ்வளவு பெருசா பண்ணுவோம்? உங்களால சாப்பிட முடியலன்னா இந்த சென்ஸ் உங்களுக்கே தெரியும்னா எதுக்கு இவ்வளவு சாப்பிடுறீங்க, எதுக்கு இவ்வளவு பண்றீங்க? So they play a lead role. ஒரு ரொம்ப ஒரு எக்ஸாஜரேஷன் மாதிரி ஆறுது. யார் எவ்வளோ சாப்பாடு போடுறாங்க அந்த மாதிரி ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா இருக்கு. இது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவே இல்லை, பட் ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆறுது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம நாட்டில் வெட்டிங்ஸ் பற்றி, லார்ஜ் ஆஃப் த பார்ட்டி ரொம்ப நல்ல வேஸ்ட், இன்னும் நிறைய வேஸ்ட் வரும். ஸோ கஷ்டமாக இருக்கு இதை பற்றி பேசும்போது.
1: ஸோ வை இஸ் ஃபுட் அ வேஸ்டேஜ் ப்ராப்ளம்?
0: இட்ஸ் அ வெரி குட் க்வெஸ்சன். Food wastage is a problem. நிறைய பேர் அது ப்ராப்ளமாக பார்க்கறது இல்லை. அதுக்கு தான் நான் இப்போவே இதை பற்றி பேசுகிறேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து ஃபுட் வேஸ்டேஜ் ஓகே, ஃபுட் வேஸ்டேஜ் வேஸ்ட் சேவ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அது. எப்படின்னா 25% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் யூஸ்ட் டு ப்ரொடியூஸ் ஃபுட் அண்ட் இட் இஸ் அல்டிமேட்லி வேஸ்டேஜ். ஏன்னா நிறைய பேருக்கு அது போகிறது இல்லை. அண்ட் ஈவன் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு எப்படி ஆக்சஸ் பண்ணுறது கூட தெரியல ட்ரிங்கிங் வாட்டரை. நீங்கள் வந்து இந்த ஃபிகர்ஸ்லாம் கியூபிக் கிலோமீட்டர்ஸில் கால்குலேட் பண்ணலாம். இது ஆக்சுவலி என்னன்னா ஒரு ரிவருக்கு மேல நம்ம யூஸ் பண்றோம் ஒரு நாள் சாப்பாடு, அவ்வளோ யூஸ் பண்றோம் நம்ம. ஆனா அது நம்ம ப்ராப்ளமாவே அட்ரஸ் பண்றல. ஸோ ஈவன் தோ த வேர்ல்ட் ப்ரொடியூசஸ் இன்அப் ஃபுட் டு ஃபீட் ட்வைஸ் த வேர்ல்ட்ஸ் பிரசன்ட் பாப்புலேஷன், ஃபுட் வேஸ்டேஜ் என்னன்னா பிஹைண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இன்னும் பீப்புள் ஆர் மேல் நரிஷ். த வேர்ல்ட் ப்ரொடியூசஸ் இன்அப் ஃபுட் 2 மடங்கு வேர்ல்ட் பிரசன்ட் பாப்புலேஷன் விட ப்ரொடியூஸ் பண்றோம் நம்ம, அப்போ கூட மேல் நரிஷ்டா இருக்கு. ஏன்னா அது ரீச் பண்ணல, கரெக்டான ஆடியன்ஸை ரீச் பண்ணல. த நம்பர் ஆஃப் ஹங்க்ரி பீப்புள் இன் இந்தியா ஹேஸ் இன்க்ரீஸ்ட் இந்த வருஷம் டிராஸ்டிக்கா பை 65 மில்லியன் மோர் தேன் த பாப்புலேஷன் பை ஃப்ரான்ஸ். நீங்க இந்த பாப்புலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே என்னங்க இதெல்லாம் நிஜமாவே நடக்குதா இல்ல சும்மா அப்படியே சொல்றீங்களா ஒரு நம்பர் வச்சுங்க அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது ஆக்சுவலி உண்மை. எல்லாரும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வே எல்லாம் பண்ணி பெரிய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இது எடுத்து சர்வே பண்ணிட்டு தான் நாங்கள்
1: சொல்லுறோம். ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக வந்தே ஆகணும்,
0: கண்டிப்பாக வந்தே ஆகணும். பிகாஸ் அக்கார்டிங் டு அ சர்வே 20 crore இந்தியன்ஸ் ஸ்லீப் ஹங்க்ரி ஆன் எனி கிவன் நைட். எல்லா வாட்டி பார்த்தா எல்லா நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 crore இந்தியன்ஸ் பசியால் தூங்க போகிறாங்க. அபவுட் 7 million சில்ட்ரன் டைட் இன் 2012 பிகாஸ் ஆஃப் ஹங்கர் ஆர் மேல் நியூட்ரிஷன். ஹங்கர்னாலே 7 million குழந்தைங்க இறந்துருக்காங்க. And acres of land are deforested to grow food. சரிங்க சாப்பாடு வைக்கிறீங்க, அதுக்கு எதுங்க லேண்ட்லாம் நீங்கள் வைக்கணும்? ஐ மீன் லைக் மரம் எல்லாமே. 45% ஆஃப் இந்தியாஸ் லேண்ட் இஸ் டீக்ரேடட் ப்ரைமரிலி. டீஃபாரஸ்டேஷனால் ப்ரைமரில டீக்ரேட் ஆயிருக்கு. அன்சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ், எக்ஸசிவ் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் டு மீட் த கிவன் ஃபுட் டிமாண்ட், அதான் மெயினாக நடக்குது. அண்ட் 300 million பேரல்ஸ் ஆஃப் ஆயில் ஆர் யூஸ் டு ப்ரொடியூஸ் ஃபுட். 300 barrels யூஸ் பண்றாங்க ஆயில் ப்ரொடியூஸ் பண்ண. அப்படி என்னதான் நம்ம சாப்பிடறோம் இல்ல அப்படி என்னதான் பண்றாங்க தெரியல. அவன் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சோ ஃபுட் வேஸ்டேஜ் இஸ் எ ப்ராப்ளம்.
2: ஹலோ லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.8 MOP கம்யூனிட்டி ரேடியோ. ஆர் ரேடியோ ஆர் கம்யூனிட்டி ஆர் ப்ரைட். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நீங்கள் கையேந்தி பவனில் சாப்பிடுவீங்களா இல்லை ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவீங்களா? இந்த கேள்விய நம்ம ஆர்ஜே கனிமொழி வெளியே போய் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கா. அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேக்கலாம்.
3: ஹலோ, உங்க பேர் என்ன?
4: என் பேர் ஜெயலட்சுமி.
3: நீங்க வர்க்கிங்கா இல்ல ஹவுஸ் வைஃபா?
4: வர்க் பண்றேன்.
3: உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன?
4: என்னோட ஃபேவரட் ஃபுட் வந்து வெஜிடபிள் புலாவ்.
3: அதை நீங்க எவ்வளவு டைம் ஸ்பேஸ் பண்ணிருப்பீங்க?
4: ஸ்பேஸ் பண்ணது இல்ல, தேவையான அளவுக்கு தான் செஞ்சுப்பேன்.
3: ஓகே, சென்னைன்னு சொன்னாலே உங்க மைண்டுக்கு வர முதல் விஷயம் எது?
4: மெரினா பீச்.
3: ஓகே, சூப்பர். நான் உங்களுக்கு 1000 ரூபீஸ் கொடுத்தா நீங்க எங்க போய் சாப்பிடுவீங்க? கையேந்தி பவன்லயா இல்ல ஸ்டார் ஹோட்டல்லயா?
4: கையேந்தி பவன்ல தான் சாப்பிடுவேன், ஸ்டார் மீதி சர்வ் பண்ணிப்பேன்.
3: ஓகே, நார்த் இந்தியன் ஃபுட்ல பானிபூரிக்கு எந்த இடம் ஃபேமஸ்னு நினைக்கிறீங்க?
4: சவுகர் பேட்.
3: ஓகே, அடுத்த க்வெஸ்சன், சவுத் இந்தியன் ஃபுட்க்கு எந்த ஹோட்டல்ல பிரிஃபர் பண்ணுவீங்க? சரவண பவனா இல்ல சங்கீதாவா இல்ல அடையார் ஆனந்த பவனா?
4: சரவண பவன் தான்.
3: ஓகே, தேங்க் யூ.
4: தேங்க் யூ.
3: ஹாய், உங்க பேர் என்ன?
5: என் பேர் புஷ்பா.
3: நீங்க வர்க்கிங்கா இல்ல ஹவுஸ் வைஃபா?
5: வர்க்கிங்.
3: ஓகே, உங்க ஃபேவரட் ஃபுட் எது?
5: பிரியாணி.
3: நீங்க அதை எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க?
5: எப்பவுமே அளவா தான் சாப்பிடுவேன்.
3: ஓகே, சென்னைன்னு சொன்னாலே உங்க மைண்டுக்கு வர முதல் விஷயம் எது?
5: மெட்ரோ ரயில்.
3: ஓகே, நான் உங்களுக்கு 1000 ரூபீஸ் கொடுத்தா எங்க போய் சாப்பிடுவீங்க? கையேந்தி பவன்லயா இல்ல ஸ்டார் ஹோட்டல்லயா?
5: ஸ்டார் ஹோட்டல்.
3: ஏன் ஸ்டார் ஹோட்டல்ல?
5: நல்ல டேஸ்டா இருக்கும், சூப் இருக்கும், சூப் கிடைக்கும்.
3: ஓகே, உங்க ஃபேவரட் ஃபுட் சூப்புமா? போ.
5: ஆமா.
3: நார்த் இந்தியன் ஃபுட்ல பானிபூரிக்கு எந்த இடம் ஃபேமஸ் நினைக்கிறீங்க?
5: பாரிஸ்.
3: ஓகே, சூப்பர். சவுத் இந்தியன் ஃபுட்க்கு எந்த ஹோட்டல்ல பிரிஃபர் பண்ணுவீங்க? சரவண பவனா, சங்கீதாவா இல்ல அடையார் ஆனந்த பவனா?
5: சங்கீதா ஹோட்டல்.
3: ஓகே, தேங்க் யூ.
2: நம்ம ஆடியன்ஸ் என்னென்ன சொன்னாங்கன்றதீங்க. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.8 MOP கம்யூனிட்டி ரேடியோ. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட்.
0: A child dies every 5 seconds as a result of hunger. Do not waste food. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride.
2: நீங்க கேட்டு 107.8 MOP கம்யூனிட்டி ரேடியோ. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ட நீங்க கையேந்தி பவன்ல சாப்பிடுவீங்களா இல்ல ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுவீங்களா? இந்த கேள்விய நம்ம ஆர்ஜே கனிமொழி வெளியே போய் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கா. அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேக்கலாம்.
3: ஹாய், உங்க பேர் என்ன?
6: என் பேர் நடராஜன்மா.
3: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நான் டைலரிங் கடை வச்சிருக்கேன்.
3: சரி, ஓகே. உங்களோட ஃபேவரட் ஃபுட் எது?
6: என்ன ஃபேவரட்? இட்லி.
3: நீங்க அதை எவ்வளவு டைம்ஸ் வேஸ்ட் பண்ணிருப்பீங்க?
6: எப்பவுமே வேஸ்ட் பண்ணதே கிடையாது.
3: ஓகே, நைஸ். சென்னைன்னு சொன்னாலே உங்க மைண்டுக்கு வர முதல் விஷயம் எது?
6: பீச்.
3: எல்லாரும் பீச் தான் சொல்றீங்க.
6: கோட்டூர்புரம் அண்ணா லைப்ரரி.
3: ஓகே, நான் உங்களுக்கு 1000 ரூபீஸ் கொடுத்தா எங்க போய் சாப்பிடுவீங்க? கையேந்தி பவன்லயா இல்ல ஸ்டார் ஹோட்டல்லயா?
6: கையேந்தி பவன்ல சாப்பிடுவேன்.
3: ஓகே, அடுத்த க்வெஸ்சன், நார்த் இந்தியன் ஃபுட்ல பானிபூரிக்கு எந்த இடம் ஃபேமஸ் நினைக்கிறீங்க?
6: பானிபூரி சாப்பிட்டதே கிடையாது, சாப்பிட மாட்டேன், பிடிக்காது.
3: ஒன்லி சவுத் இந்தியன் மட்டும்தான்? ஓகே, சவுத் இந்தியன் ஃபுட்ல எந்த ஹோட்டல் பிரிஃபர் பண்ணுவீங்க? சரவண பவனா, சங்கீதாவா இல்ல அடையார் ஆனந்த பவனா?
6: ஹோட்டல் அஞ்சபுரம் தான் ரொம்ப பிடிக்கும்.
3: அது இங்க லிஸ்ட்ல இல்லையே.
6: இருக்கு, லிஸ்ட்ல இல்லையா?
3: சரவண பவனா, சங்கீதாவா இல்ல அடையார் ஆனந்த பவன்?
6: அடையார் ஆனந்த பவன்.
3: ஓகே, தேங்க் யூ.
6: தேங்க் யூ.
3: ஹாய், உங்க பேர் என்ன?
7: ஜனனி.
3: நீங்க என்ன பண்ணிட்டு
7: இருக்கீங்க? காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன்.
3: ஓகே, உங்களோட ஃபேவரட் ஃபுட் எது?
7: பிரியாணி.
3: நீங்க அதை எவ்வளவு டைம்ஸ் வேஸ்ட் பண்ணிருப்பீங்க?
7: ஒரு தடவை கூட இல்ல.
3: ஓகே, சூப்பர். சென்னைன்னு சொன்னாலே உங்க மைண்டுக்கு வர முதல் விஷயம் எது?
7: மெரினா.
3: ஓகே, நான் உங்களுக்கு 1000 ரூபீஸ் கொடுத்தா நீங்க எங்க போய் சாப்பிடுவீங்க? கையேந்தி பவன்லயா இல்ல ஸ்டார் ஹோட்டல்லயா?
7: கையேந்தி பவன்.
3: ஓகே, பானிபூரிக்கு எந்த இடம் ஃபேமஸ் நினைக்கிறீங்க?
7: சவுகார்பேட்.
3: ஓகே, ஃபைனல் க்வெஸ்சன், சவுத் இந்தியன் ஃபுட்ல நீங்க எந்த ஹோட்டல் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? சரவண பவனா, அடையார் ஆனந்த பவனா இல்ல சங்கீதாவா?
7: அடையார் ஆனந்த பவன்.
3: ஓகே, தேங்க் யூ.
2: நம்ம ஆடியன்ஸ் என்னென்ன சொன்னாங்கன்றத கேட்டிருப்பீங்க. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.8 MOP கம்யூனிட்டி ரேடியோ. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட்.
1: And what can one do on a more personal level to contain food wastage?
0: Okay, perfect. In the question da romba easier, romba clear analyze panna mudiyum. Ena you're hitting it right in the nail. So adha basic an interview is all about. Here's what one can do or personal level la enna panna mudiyum to contain food wastage. Na plan out your meal. Nari perad panna matanga. பிளான் பண்ணுங்க, நீங்க என்ன வாங்குறீங்கன்னு பிளான் பண்ணுங்க. இது இன்னைக்கு வேணுமா வேண்டாமா பிளான் பண்ணுங்க, ஒரு சார்ட் பண்ணுங்க. மேக் யுவர் ஷாப்பிங் லிஸ்ட் டு டிட்டர்மைன் வாட் யூ ஆக்சுவலி நீட். ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் மாதிரி பண்ணுங்க, நீங்க டெய்லி பிளான் பண்ற மாதிரி ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் மாதிரி பண்ணுங்க. அபவுட் 20% நம்ம வாங்குறது அர்பன் இந்தியால இட் கோஸ் த்ரோன் அவே, இட் கோஸ் வேஸ்ட். இந்த வாரத்துல நீங்க வந்து ஒரு சர்ப்ளஸ் கட் டவுன் பண்ணீங்கன்னா, இன்னும் 2-3 வாரத்துல ஒரு லிஸ்ட் உங்க ஃபேமிலி வீக்லி கன்சம்ஷனுக்கு ஒரு லிஸ்ட் வரும். யூ ஹாவ் நோ ஐடியாங்க, ஒரு நீங்க ரொம்ப அமேஸா இருப்பீங்க தட் உங்க பணம் கூட சேவ் ஆகும். ஏன்னா இப்போ சாப்பாடு வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை,
1: கண்டிப்பா
0: ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் நீ ஆக்சுவலி கன்சியூம் பண்றதும் சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருப்பா, நீங்க ரொம்ப ஹெல்த்தியா இருப்பீங்க. ஆக்சுவலி திஸ் சார்ட் அவுட் தி ஒபிசிட்டி ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. அவ்வளோ நல்லதுதான். அது ரொம்ப டூ மச் அத்த, நீங்க எவ்வளவு சாப்பிடணுமோ
1: ஒரு பிராண்ட்லயே வந்து நியூவா ரிலீஸ் பண்ற ஒவ்வொரு இதுவுமே வாங்கி வாங்கி அதை நியூவா லைக் அந்த ட்ரெண்டை வந்து நம்மளும் ட்ரை பண்ணுன்றது வேண்டாம்.
0: ஒரு காம்படிஷன் எங்க நிறுத்தணும்னு உங்களுக்கு தெரியணும். மாத்தி மாத்தி நான் இதுவும் வாங்குறேன் அதுவும் பண்றேன் இதுவும் பண்றேன், எஸ்பெஷலி ஃபுட்ல விளையாடவே கூடாது. ஏன்னா தேர் லாட் ஆஃப் லைஃப்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ டை ஆஃப் ஹங்கர். நான் இப்போ தான் அந்த சால்சிக் போட்டு உங்ககிட்ட கொடுத்தேன், அவ்வளோ பேர் டை பண்ணும்போது இப்போ கூட நீங்க இம்பல்சிவா இது வாங்கணும் இம்பல்சிவா இது வாங்கணும்னா it will more or less find the bin. குப்பை தொட்டி தான் சேரும், it will definitely find the bin. So, இது second. Third point என்னன்னா, if you cook at home, நீங்க வீட்டில் சமைக்கும் போது make sure you cook. Keeping in mind, there is no excess. Make sure you cook that there is no excess. உங்களுக்கு என்னென்னா, you can always complete your meals with a few fruits rather than some extra food in the refrigerator. Okay?
1: பூண்டு கவனிக்க வேண்டியது.
0: ஏன்னா எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா நீங்கள் மீல்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறான் ஃப்ரூட்ஸ் விட, நீங்கள் எல்லாமே குக் பண்ண எல்லாமே சமைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வயிறு ஃபுல்லாகிறதுக்கு நீங்கள் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்லாம். பிகாஸ் ஐம் கிவிங் யூ டிப்ஸ் டு ஸ்டே ஹெல்தி ஆல்சோ. யூ கேன் டெஃபினெட்லி கம்ப்ளீட் யுவர் மீல்ஸ் வித் அ ஃபியூ ஃப்ரூட்ஸ் ரேதர் தென் கீப் சம் எக்ஸ்ட்ரா ஃபுட் இன் த ரெஃப்ரிஜிரேட்டர். ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சு உங்கள் ஹெல்த்துக்கு தான் ரொம்ப கேடு.
1: கண்டிப்பாக
0: வச்சு வச்சு செஞ்சு அப்புறம் நாளைக்கு அடுத்த மறுநாள் சாப்பிட்றதுலாம் அது நம்ம பழக்கம் கல்ச்சர் ட்ரெடிஷன்லேயே இல்லை. இது ரீசெண்டாக தான் வந்திருக்கு, அதுவும் ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் மாதிரி எல்லாரும் எடுத்துக்கிறாங்க, அது நல்லதே இல்லை. ஸோ இட் இஸ் அ லாட் பெட்டர் இஃப் யூ இஃப் யூ ஆல் ஹீட் ஹெல்த்தியாக ப்ராக்டிஸ் தான் சாப்பிட்னா இட்ஸ் ஆல் வெரி குட். இது வந்து ஒரு நாளாக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ரீயூஸ் த ரெஃப்ரிஜிரேட்டர் லெஃப்ட் ஓவர்ஸ். நீங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்ல சாப்பிட்றீங்க, ஓகே, அத்த நாள் வச்சு சாப்பிட்றீங்க, ஓகே, இஃப் எனி நீங்கள் பார்த்து சாப்பிட்ணும். கண்டிப்பாக அந்த ரீயூஸ் பண்ணுற மாதிரி அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு சாப்பிட்ணும். இல்லைனா நீங்கள் சாப்பிடவே வேண்டாம், இந்த சென்ஸ் அது வைக்கவே வேணாம். ஃபர்ஸ்ட் சாப்பிட வேணாம்னா வேஸ்ட்டாக போகும், சாரி ஐ ஸ்டாண்ட் கரெக்டட், திருப்பி பின்னில் தான் போகும், வேண்டாம். உங்களுக்கு அது ரீயூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது பாருங்க. அண்ட் இது வந்து இந்த நம்ம நாட்டில் இது ட்ரை பண்ண ஆரம்பிக்கணுங்க, கம்போஸ்ட் த ஃபுட்னு. கம்போஸ்ட் த ஃபுட் இது வந்து வெளிநாட்டிலலாம் நிறைய பண்ணுறாங்க, வெளிநாட்டிலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கிறோம். இது நம்ம கற்றுந்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது பேர் என்னென்னா காம்போஸ்ட் ஃபுட். இப்போ ஃபுட் வேஸ்ட் ஆச்சுன்னா பின்னாடி உங்களுக்கு நிறைய பேருக்கு பேக்யார்ட் கார்டன்லாம் இருக்கும், அங்கே போய் அந்த சீட்ஸ் இந்த இதெல்லாம் பரி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அது திருப்பி வளரும். இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபுட் வேஸ்டேஜ் காம்போஸ்ட் நிறைய நெட்லேயே இருக்குது, வெப்சைட்லேயே ஹவு டு ரீயூஸ் த ஃபுட் பீங் வேஸ்ட்னு நிறைய லிங்க்ஸ் இருக்கு. அது போய் டெஃபினட்டாக
1: நம்ம தாத்தா பாட்டி காலத்திலேயே சொல்லி கொடுத்த விஷயம், நம்ம அதை மறந்தனால அவங்கள பார்த்து கற்றுக்கிற மாதிரி.
0: எக்ஸாக்ட்லி. அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, மேக் ஃபினிஷிங் யுவர் பிளேட் அ ஹேபிட். இப்போ உங்க பிளேட்ல இந்த சாப்பாடுனா அதை கண்ணை ஒத்திட்டு நீங்க சாப்பிடுங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபுட். ஸோ எல்லாம் ஸ்லோ ஸ்லோவா குவான்டிட்டி சாப்பிடுங்க, ஷூ பண்ணுங்க. நான் எப்படி இருக்கேன்னா ஃபுட் வேஸ்டேஜ் மட்டும் நான் அது பேசுறேங்க வரல, எப்படி சாப்பாடு சாப்பிடணும் கூட நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்
1: கண்டிப்பா.
0: ஏன்னா உங்களுக்கு ஃபுல் ஆனும் நீங்க நினைச்சீங்கன்னா ஓகே, என் வயிறு இப்போ நல்லா நிறைஞ்சிருக்கணும் மனசு நிறைஞ்சிக்கணும் அது எப்பவுமே இருக்கு. ஏன்னா ஃபுட் இப்போ சாப்பிட்டேன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப கிராங்கி ஆவாங்க, ரொம்ப ஒரு ஹேங்கிரின்னு பேர் அது, HANGRY. ஹங்கரும் ஆங்கிரியும் சேர்ந்து ஹேங்கிரி ஆகுது. ஸோ அந்த மாதிரி கிராங்கி ஆகாம இருக்கிறது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சரி இப்போ இதான் என் சாப்பாடுனா ஸ்லோ குவான்டிட்டிஸ் சாப்பிடுங்க, ரொம்ப மெதுவா சாப்பிடுங்க, ரொம்ப அதிகமா சாப்பிடாம ஸ்லோவா சூ பண்ணி சாப்பிடுங்க. ஃபுல்லா வாய் ஃபுல்லா வச்சு உங்க சலைவா அண்ட் யுவர் ஃபுட் ஷுட் மிக்ஸ் டுகெதர். ஓகே, நீங்க ரொம்ப இஷ்டத்துக்கு டக் டக்னு சாப்பிட்டு டிவி
1: பாக்குறது,
0: விக்கல் வருது, அவ்வளவு தண்ணி குடிக்கிறது, அப்புறம் அப்படி திருப்பி கம்பேர் ஐ மீன் கம்ப்ளைண்ட் பண்றது, திருப்பி வேற ஏதோ சாப்பிடுறது,
1: சாப்பிடும் போது எந்த ஒரு விஷயத்தையும் திங்க் பண்ணாம அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி,
0: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். சோ அதெல்லாம் எப்படி ஸ்லோவா ஸ்டாப் பண்ணணும், இல்ல எப்படி ஸ்லோவா வேற மாதிரி பண்ணணும்னா, இந்த மாதிரி ஸ்லோ குவான்டிட்டியில முதல்ல சாப்பிடணும். பிடிச்சத சாப்பிடுங்க. நான் என்னன்னா பிடிக்காத

0: Tapunona, I'm not here to talk about what food you need to eat. I'm just here to talk about ninga saapninga enna naal saapninga ana waste pannadinga. Do not waste food, because honestly the people now, the nation has to read padikino papers between the lines padikino enna la nadakkudhu evlo namba waste pandrom. It's very too much excess. For example, you're a journalism student here.
1: Yeah.
0: Photography, you must have seen the pictures of malnourished kids. Africa, Cuba, South Africa. Yeah. The best photography awards are vangipo. And the kutti kodengolun ribs lan terira madri. And the tribes na or clan an indi photo edithu. எவ்வளவு கஷ்டம் இதெல்லாம் நம்ம அப்படியே பேப்பர் ஓ ஓ இந்த பிக்சர் நேஷனல் அவார்டு ஓகே குட் வா போட்டோகிராஃபி அமேசிங் என்ன ஒரு இது கேப்ஷன் என்ன ஒரு கிளாரிட்டி பட் அது த மெசேஜ்
1: சாப்பாடு
0: ரொம்ப நினைப்பாங்க I'm telling you, it starts from your place. Change starts from your place. Change starts from first ingenda nadakum vera engime nadakadu. So unga veetla inda aarambinga neenga save panna aarambinga aduve correct ah irukum aduve exact ah podum. So
1: what is according to you the right way to shelf vegetables?
0: Okay, shelfing vandha naanga idha sonna mariye inga and the shelfing ku personal level la eppadi neenga food save pandreenga rendume onnu da. ஸோ ஷெல்ஃப் லைஃப் வந்து ஒரு பெரிய வார்த்தை, நிறைய பேருக்கு எக்ஸாக்டாக இந்த மீனிங் கொஞ்சம்
1: சொல்லும் போதே கொஞ்சம் டவுட்டாகவே
0: நீங்கள் சொல்லும் போதே டவுட்டாக இருந்தது. என்னன்னா ஷெல்ஃப் லைஃப்னா ஷெல்ஃப்னா என்ன, அடுக்கி வைக்கிறது. வாட் எவர் இஸ் நீடட் கரெக்டாக நீங்கள் அடுக்கி வைக்கணும். எனக்கு இதான் வேணும், எனக்கு இது வேண்டாம், எதுலாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக கொடுக்கணும், ஷெல்ஃப் இட். ஷெல்ஃப் வாட்ஸ் நீடட் ஓகே, வாட் எவர் இஸ் நாட் நீடட் சேவ் இட். அதான் எஸ் ஸ்கொயர்னு சொல்றது, ஷெல்ஃப் அண்ட் சேவ். Okay, ரெண்டுமே நீங்க பார்த்து செய்யணும். சோ இந்த ஷெல்ஃப் எப்போ வரும்னா when you plan things accordingly. சோ செலக்ட் அக்கார்டிங் டு யுவர் ஷெல்ஃப் லைஃப். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு இந்த மெத்தட் சொல்லி தரேன் எப்படி நீங்க ஷெல்ஃப் பண்ணணும்னு.
1: ப்ளீஸ்
0: கிரீன் வெஜிடபிள்ஸ் ஃபர்ஸ்ட் போடுங்க. ஷெல்ஃப் பண்ணும்போது கிரீன் வெஜிடபிள்ஸ் ஃபர்ஸ்ட் வைங்க. அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் த்ரோ பண்ணாதீங்க வெளில, அன்லெஸ் அன்டில் ரொம்ப அழிஞ்சு போயிருக்கும் இல்ல ரொம்ப இதுவா இருக்கும். Instead of keeping some rather extra food in the refrigerator, and it's a lot better and healthier practice too.
1: Kandipa
0: neenga veetla vechi indha mari senji saapradhukku varala, neenga exacta proper ah use panninga na ஒரு நல்ல மீனிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் சொல்ல, நீங்க ட்ரை அவுட் பண்ணீங்கன்னா இந்த 5.2 பிளான் பண்ணி ஷெல்ஃப் பண்ணி எல்லாம்
1: கண்டிப்பா எல்லாருமே ட்ரை அவுட் பண்ணுவோம்,
0: எல்லாருமே ட்ரை அவுட் பண்ணுவாங்க. அது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, தேங்க்யூ. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும், உங்களுக்கே சரி நம்ம இவ்வளவு வேஸ்ட் பண்றேன்னு. எங்க எனக்கு புரியல, நிறைய பேருக்கு கான்சியஸா இல்லையா இல்ல கான்சியன்ஸ் இல்லையா, நீங்க அந்த ஃபுட்லாம் நீங்க டஸ்ட்பின்ல போடும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்கா? அந்த இறக்கம் அது
1: இருக்கு, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் சின்ன பசங்க தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு.
0: எக்ஸாக்ட்லி,
1: இட்ஸ் லைக் கமிங் அப்படியே பாக்குறது தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க.
0: எக்ஸாக்ட்லி, அது என்னன்னா சின்ன பசங்கன்னு அவசியமே இல்லைங்க, நம்ம தான் நிறைய பண்ணுவோம். சின்ன பசங்க நமக்கு சொல்றாங்க அம்மா வேஸ்ட் பண்ணாதமான்னு.
1: கண்டிப்பா
0: இதை விட அவமானம் எனக்கு தெரியல, எங்க போய் சொல்றதுன்னு கூட தெரியல. பட் இதுக்கு டெஃபினட்டா முடிவு இருக்கு, அதுவும் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம். சிம்பிளா சொல்றேன், யூ நீட் டு பிளான் யூர் ஃபுட், யூ நீட் டு டூ இட் அக்கார்டிங்லி, யூ நீட் டு எக்ஸாக்ட்லி சி வாட்ஸ் ஹேப்பனிங். ஒரு கிராசரி ஸ்டோர் கூட போலீங்க, போறீங்க சுத்தி பாருங்க, வெயிட் பண்ணுங்க, டக்கு டக்கு டக்குன்னு போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை.
1: மெயினா அந்த நியூவா ட்ரெண்டா என்ன வந்திருக்கு, சோ அதை நம்ம ட்ரை பண்ணனும்.
0: டாக்டிக்ஸ் கா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தேவையில்லை. டோன்ட் ஃபால் ப்ரே. நம்ம நம்ம போய் டக்குனு போய் விழுணும் அதெல்லாம் அவசியமே இல்ல. போறீங்க ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணுங்க, வீட்டுக்கு தேவையா தேவையில்லையா பாருங்க, பார்த்துட்டு ஸ்லோவா டிசைட் பண்ணுங்க. ஓகே லிஸ்ட் பண்ணுங்க, ரொம்ப கிடிஷா இருக்கும். ஏ ஓகே லிஸ்ட் பண்ண அவசியம், போன் எடுத்து நோட்ஸ் இருக்கும், ரிமைண்டர்ஸ் இருக்கும், பிளானிங் ஒன்று இருக்கு, அதுவே இருக்கு, அது பார்த்து நீங்க பண்ணலாம், அதை பார்த்து ஈஸியா பண்ணலாம். ஸோ ஷெல்ஃபிங் அகேன் இஸ் அகேன் ப்ரிசர்விங், ஷெல்ஃபிங் அகேன் இஸ் சேவிங். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல பண்ணணும். ஓகே கவலை பண்ணாதீங்க, இது ஆக்சுவலி அவ்வளோ கஷ்டம் இல்லை சொல்றதுக்கு, ஐ மீன் பண்றதுக்கு. ஆல் ஐம் ஆஸ்கிங் எவ்ரி ஒன் டு டூ இஸ் பிளான் வாட் டு பை. அந்த பிளானிங் அவங்களுக்கு வந்தாலே போதும், ஸ்லோவா அவங்க பிளான் பண்ணி முடிச்சாலே போதும், எல்லாமே பெட்டரா இருக்கும். சீரியஸ்லி
1: தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஆல் த பீப்புள் அவுட் த திங்க் ஈட் அண்ட் சேவ் வேர்ல்ட் என்வாயன்மெண்ட் டேட கேம்பெயின் ஸ்லோகன் எடுத்து சொல்றேன், திங்க் ஈட் அண்ட் சேவ். So, thank you so much.
1: It was a pleasure having you.
0: Thank you, thank you. It was a pleasure speaking to you. Thank you. Thank you.
2: இவ்வளோ நேரம் ஆராத்னா மேம் பேசினது கேட்டீங்க, ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.8 MOP கம்யூனிட்டி ரேடியோ, ஆர் ரேடியோ ஆர் கம்யூனிட்டி ஆர் ப்ரைட்.
3: மவுத் வாட்டரிங் கீ லைம் சீஸ் கேக் பாய், சாஃப்ட் creamy, delicious, slowly consumed. Make it last, near to forever. Satisfy it, the craving for another slice presumed. Any more's left, it is my favorite dessert. Garnished it with a few fresh pieces of lime and I enjoy it with my whipped cream. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our

0: கேட்கறது 107.8 MOP கம்யூனிட்டி ரேடியோ. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் பிரைட். நான் உங்க ஆர்ஜே திவ்யா. இன்னைக்கு சஞ்சனா நமக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் ரெசிபி சொல்ல போறாங்க. முதல் ரெசிபி கார்லிக் லெபனீஸ் சாஸ். இது எப்படி பண்றதுன்னு சஞ்சனா சொல்ல போறாங்க, வாங்க கேட்கலாம்.
1: Here's how you cook Lebanese garlic sauce. The preparation time is 5 minutes, the cooking time is 10 minutes, and this makes 1 cup. The ingredients are as follows. Listen carefully. 1/4 cup finely chopped garlic, 3 tablespoons of lemon juice, 2 tablespoons boiled, peeled and mashed potatoes, salt to taste, 1/2 teaspoon white pepper powder and 1/2 cup oil. I repeat the ingredients again. In a slow manner, 1/4 cup finely chopped garlic, 3 tablespoon lemon juice, 2 tablespoon boiled, peeled and mashed potatoes, salt to taste, 1/2 teaspoon white pepper powder and 1/2 cup oil. The method to cook is, the first step, combine the garlic, lemon juice, potatoes, salt and pepper powder together, blend in a mixer to a smooth paste. Blend it rightly and mix it properly. Make it into a smooth paste. The second step is, remove into a bowl. Add the oil in a very slow stream. Do not rush it. Do it in a very slow pace while whisking continuously, using a whisk till it gets the consistency of mayonnaise. Refrigerate in a glass container and use it as required. And ta-da! Your Lebanese garlic sauce is ready.
0: என்ன நேர்களே, சஞ்சனா சொன்ன கார்லிக் லெப்னி சாஸ் ரெசிபியை கேட்கும் போதே செஞ்சு பார்க்கணும், அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. நீங்க கேட்கறது 107.8 MOP கம்யூனிட்டி ரேடியோ. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட்.
1: நிறைய பேருக்கு நியூட்ரிஷன் லேபிளிங் பத்தி தெரியாது, அது எவ்வளவு முக்கியம்னு தெரியாது. சோ அந்த இன்ஃபர்மேஷன் என்ன லேபிள்ஸ் பண்றாங்க, என்ன லேபிளிங் மாதிரி காட்டுறாங்க, தட் இஸ் பேக்கேஜ் ஃபுட் ஆர் ப்ரீ பேக்கேஜ் ஃபுட் நியூட்ரிஷன் லேபிளிங் எவ்வளவு முக்கியம்னு வருதுன்னா, பேக்கேஜ் ஃபுட் comes with a nutrition label. அப்படினா எல்லா பேக்கேஜும் ஒரு நியூட்ரிஷன் லேபிளோட வரும். அந்த லேபிள் நீங்க எப்படி படிக்கணும்னா, மெயினா எதுக்கு படிக்கணும்னா, அவங்கவுங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுக்க, அவங்கவுங்க எவ்வளோ கேலரிஸ் எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க, என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஒரு என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா, மெயின்லி த கீ பார்ட்ஸ் ஆஃப் த ஃபுட் லேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபுட் நேம், நெட் குவான்டிட்டி ஆஃப் கண்டென்ட்ஸ், இன்க்ரீடியன்ஸ், கம்பெனிஸ் நேம் அண்ட் அட்ரஸ், ப்ராடக்ட் டேட்ஸ், நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன், other information. So idella basically neenga paathu nalla paathu correct ah vaangunga. Think, eat and save. You are listening to MOP Community Radio 107.8. our radio, our community, our pride.
0: Hi, hello listeners, neenga kettittirukka 107.8 MOP Community Radio. Our radio, our community, our pride. Naan unga RJ Divya. அடுத்து மிஞ்சு போன ரோட்டிய எப்படி உப்மாவா செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு சஞ்சனா இப்ப சொல்ல போறாங்க, வாங்க கேக்கலாம்.
1: Here's an easy recipe for all the foodies out there. It's called roti upma. The name sounds a bit offbeat, but trust me, this works heaven. The main ingredients are leftover rotis and onion. Yes, we have leftover in abundance, so leftover rotis. The nutrition info: calories 412, carbohydrates 57.8, protein 13.3, fat 14.1 and others 10.9. The method to cook this beauty is step 1.

0: 1. Roughly chop onion. Step 2. Heat oil in a non-stick pan. Add mustard seeds and let them splutter. Add chopped onion and salt till onion turns soft. Step 3. Tear leftover rotis and place in a crusher. Crush finely. Step 4. Add curry leaves and green chilies to the pan. Add mix. Add green peas as well. Step 5. Add crushed rotis and toss to mix. Add salt, little water and mix well. Add peanuts, toss to mix and cook for a minute. Step 6. Add lemon juice and toss. Let it get heated through. Step 7. Serve hot.
1: என்ன நேயர்களே, மிஞ்சி போன ரொட்டியை எப்படி உப்மா செய்யணும்னு சஞ்சனா உங்களுக்கு சொன்னா. இனிமேலாவது நீங்க ரொட்டியை வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.8 MOP கம்யூனிட்டி ரேடியோ. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட்.
0: Any information panel on a food label should consist the following nutritional facts. The nutritional fact label is generated according to the FDA, Food and Drug Administration. So, it's calculated with the calories, total fat, cholesterol or sodium or potassium level and the proteins in it. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. While many Chennaiites choose to focus on the dark cloud or Chennai's weather or how hot Chennai is, all the energy draining heat can only mean that your stomach is going to rumble. It's going to keep rumbling and that brain of yours is not going to work. And according to this burper's world, it is a spark of silver lining that we Chennaiites are blessed with amazing South Indian food according to our tradition and culture. Starting off with the hit list, the first one is filter copy. Filter copy, it's also called filter coffee, is so synonymous with the Chennai that it can be safely labeled a cliche. The milky coffee, foam-topped and welling out of the steel tumblers, yes, that's what we call a glass in Chennai, is what many think is the first thing is the average Chennaiite sips on whether pondering over the Suprabhatam. Of course, Suprabhatam. Now, we may not vouch for Suprabhatam, but we raise our seamless seals to the filter coffee habit. Steaming with a good deal of sweet, the filter coffee has the ability to turn your droopy self into a happy puppy. The second one on the list is the ghee roast. Neighboring metro Bengaluru may gloat over its masala dosa, but remember my friends, Chennai is the god of the roast. And for once, we aren't referring to the scorching heat. The ghee roast is an ingenious twist to the dosa. Fried to the crackling crisp, the dosa has enough ghee to make you believe that it was going out of style the next minute. And while eating it, do follow the foodie decorum and start with the outer crunchy bit, dipping it in spicy sambar or chutney before letting it melt in your mouth. The outer bit demolished, move into the soft center and devour that with the potato palya that sits prettily at the core of the roast. The third one on the list is Kottu Parota. Street food lovers reserve a very special place for the Kottu Parota as it's the appetite's best. While in Chennai, dive into the by alleys for the street. Don't worry about directions. Usually the aromas do the leading. The dish is a delicious mix of minced parota, egg, meat and a spicy sauce called salan. We won't indulge in any more word mincing, but we'll let you know this, that Kottu Parota is one of life's must-eats. The fourth one, very famous one, is the Vengaya Bhaji on Marina. I'm specifying this because Vengaya Bhaji tastes best on Marina. And it's one of the things that you do when you go to the beach, think about the sea, but Vengaya Bhaji is a must-bite and a must-have. It's that one thing to chop down Vengaya Bhaji that is on your fritters on a rainy day, but a whole different bhaji game to bite into on the Marina Beach, ma. All across the really, really, really long Marina Beach, you'll find tiny makeshift stalls fluttering, blue plastic canopies serving up the sizzling snacks. Well, what about you pile up a few on the newspaper plate given to you? Find a clean spot. Well, this may take a while, but still sit down for a nibble, sand into your shoes, wind in your hair, and Vengaya Bhaji in your mouth. This is one of the simple pleasures of life that ought not to be missed. The next on the list is Sapadu. The pride of Tamil Nadu's cuisine is the traditional banana leaf meal. No trip to Chennai is complete without indulging in the magnanimous Sapadu extravaganza that gives new meaning to the phrase, piling it on. Start with the tinge of salt at the left corner of your leaf to the payasam in the end. The meal will not just result in a tummy burst, but will also introduce you to a very side of Chennai culture. The next time you are in Chennai, do make it a point to give the cribbing a rest and give the more fruitful chewing exercise a chance. After all, it's not everywhere that you can get a slice of silver lining. The food you waste is another person's meal. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. Spoon me up, spoon me up. Thick, rich, creamy, delicious, to die for desserts. Vanilla soft serve ice cream, choice of thick, soothing syrup. Chocolate, caramel, strawberry, mounds of fluffy whipped topping, and cherry on top. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride.
1: நீங்க கேட்டு 107.8 MOP Community Radio. Our radio, our community, our pride. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நீங்கள் கையேந்தி பவனில் சாப்பிடுவீங்களா இல்லை ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவீங்களா? இந்த கேள்வியை நம்ம ஆர்ஜே கனிமொழி வெளியே போய் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கா. அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்கலாம்.
2: ஹலோ, உங்க பேர் என்ன?
3: செமீனா.
2: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: ஸ்டூடண்ட்.
2: ஓகே, உங்களோட ஃபேவரட் ஃபுட் எது?
3: நூடுல்ஸ்.
2: ஓகே, நீங்க அதை எவ்வளவு டைம்ஸ் வேஸ்ட் பண்ணிருப்பீங்க?
3: கையேந்தி
2: பவன்லயா இல்ல ஸ்டார் ஹோட்டல்லயா?
3: கயந்தி பவன்.
2: ஓகே, ஏன் அதை பயந்து பயந்து சொல்றீங்க?
3: இல்லை, யோசிச்சு சொல்றேன்.
2: சரி, ஓகே. சவுத் இந்தியன் ஃபுட்ல எந்த ஹோட்டல் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? சரவண பவனா, அடையார் ஆனந்த பவனா இல்லை சங்கீதாவா?
3: சங்கீதா.
2: ஓகே, தேங்க்யூ.
3: வெல்கம்.
2: ஹாய், உங்க பேர் என்ன?
4: என் பேர் சித்ரா.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நான் ஒரு பிசினஸ் பண்றேன், சாட் ஐட்டம்.
2: ஓகே, உங்களோட ஃபேவரட் ஃபுட் எது?
4: என்னோட ஃபேவரட் ஃபுட்டு சோலா பட்டூரா.
2: ஓகே, சூப்பர். எவ்வளோ டைம் அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க?
4: ஆனால் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிச்சதுனால உண்மையிலே சொல்லணும்னா வேஸ்ட் பண்ணதில்லை.
2: சரி, ஓகே. சென்னைன்னு சொன்னாலே உங்கள் மைண்டுக்கு வர மொதல் விஷயம் இது?
4: மொதல் விஷயம் பார்க்க போனால் பீச் வரும்.
2: எல்லாரும் பீச் தான் சொல்கிறீங்க. சரி, ஓகே. நான் உங்களுக்கு 1000 ரூபீஸ் கொடுத்தா நீங்கள் எங்கே போய் சாப்பிடுவீங்க? கையேந்தி பவன்லையா இல்லை ஸ்டார் ஹோட்டல்லையா?
4: ஸ்டார் ஹோட்டல் நார்மல். கையேந்தி பவனும் கிடையாது, ஸ்டார் ஹோட்டலும் கிடையாது, நார்மல் ஹோட்டலில் சாப்பிடுவேன்.
2: சரி, நார்த் இந்தியன் ஃபுட்டில் பானிபூரிக்கு எந்த இடம் ஃபேமஸ் நினைக்கிறீங்க?
4: ஐயோ, அந்த இடம் பாரிஸ்.
2: ஓகே, சவுத் இந்தியன் ஃபுட்டுக்கு எந்த ஹோட்டலை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? சரவண பவனா, சங்கீதாவா இல்லை அடையார் ஆனந்த பவனா?
4: அடையார் ஆனந்த பவன்.
2: ஓகே, தேங்க்யூ.
4: தேங்க்யூ.
2: ஹலோ, உங்கள் பேர் என்ன?
5: ஹாய், ஹலோ, மல்லிகா. மை நேம் இஸ் மல்லிகா.
2: ஓகே, நீங்கள் ஒர்க்கிங்கா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா?
5: இப்போ ஹவுஸ் ஒய்ஃப், அதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தேன்.
2: என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்க?
5: டூ வீலர் அக்சசரிஸ் வச்சுட்டு இருந்தேன்.
2: ஓகே, உங்களோட ஃபேவரட் ஃபுட் எது?
5: சாம்பார் சாதம்.
2: நீங்கள் அதை எவ்வளோ டைம்ஸ் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க?
5: வேஸ்ட் பண்ணதில்லை.
2: கையேந்தி பவன்லயா இல்ல ஸ்டார் ஹோட்டல்லயா?
5: கையேந்தி பவனும் போக மாட்டேன், ஸ்டார் ஹோட்டலும் போக மாட்டேன், மீடியமா இருக்கிற ஹோட்டல்ல போய் சாப்பிடுவேன்.
2: சரி ஓகே. பானிபூரிக்கு எந்த இடம் ஃபேமஸ் நினைக்கிறீங்க?
5: எனக்கு அந்த அளவுக்கு அது பழக்கம் இல்லை, பானிபூரியில சாப்பிட்டு பழக்கம் இல்லை.
2: ஓகே, வெறும் சவுத் இந்தியன் டிஷ் மட்டும்தான்?
5: ஆமா.
2: சவுத் இந்தியன் ஃபுட்ல எந்த ஹோட்டல் பிரிஃபர் பண்ணுவீங்க? சரவண பவனா, சங்கீதாவா, இல்ல அடையார் ஆனந்த பவனா?
5: சரவண பவன்.
2: ஓகே, தேங்க்யூ.
5: தேங்க்யூ.
1: நம்ம ஆடியன்ஸ் என்னென்ன சொன்னாங்கன்றதை கேட்டிருப்பீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது 107.8 MOP கம்யூனிட்டி ரேடியோ. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட்.
0: ப்ளீஸ் டேஸ்ட் த ஃபுட் பிஃபோர் யூ ஃபுல்லி ஃபினிஷ் யுவர் பிளேட். ஈட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். யூ அண்ட் ஐ கேன் அஃபோர்ட் இட், பட் த நேஷன் காண்ட். யூ ஆர் லிஸ்னிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட். Consumers Panel. The Consumer Panel gives you information about the products which normally customers should read to know about what they buy. It should consist of the following: the manufacturers and distributors details, directions for use, recipe and allergies advice. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. There is more fruit in a rich man's shampoo than a poor man's plate. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. If you work in a company or office that has a canteen, check with them on how they manage excess food. Cooked food, especially since it has a low shelf life, needs to be managed better and faster. Check with the NGOs who offer to transport excess food to the needy. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride.

0: இப்போ ரீசெண்டாக நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்போ வந்துட்டு எனக்கு ஒரே யோசனை, ஃபுல்லாக மண்டையில் ஃபுல்லாக குழப்பம், இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் நம்மளே, நம்ம இலையில் இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோமே, அப்போ மொத்தமாக இந்த கல்யாணம் முடிகிறப்போ எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்கும், இந்த ஃபுட்டெல்லாம் வெளியே யாருக்காவது கொடுத்தா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட எனக்கு பயங்கர யோசனை. சரி, இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்ல ரெண்டு பேனலிஸ்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒன்னு ஜனனி, ஃபுட் வேஸ்டேஜ்க்கான சொல்யூஷன் இருக்குன்னு பேச போறாங்க. இன்னொன்னு அபிநயா, இவங்க ஃபுட் வேஸ்டேஜ்க்கு சொல்யூஷனே இல்ல அப்படின்னு பேச போறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்றத கேட்கலாம். நீங்க கேக்குறது 107.8 MOP கம்யூனிட்டி ரேடியோ, ஆர் ரேடியோ கம்யூனிட்டி ஆப்ரைட். சொல்லுங்க அபிநயா, ஃபுட் வேஸ்டேஜ்க்கு சொல்யூஷன் இல்லைங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன?
1: ஆமாம் திவ்யா, இப்போ வந்து இப்போ இருக்கிற ரீசன்ட் டைமில் கன்ஃபார்மாக வந்து இதுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு சொல்யூஷனே இல்லை. ஏன்னா வந்து இப்போ வந்து நம்மளோட ஜென்ரேஷன், முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனை விட இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து ஃபுட் வேஸ்ட் தான் பண்ணுறாங்க. முதல்லலாம் நம்மளுக்கு வந்து எப்படி ஃபுட் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுன்னு சொல்லி தருவாங்க. இப்போ வந்து உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, வேணும்னா சாப்பிடு அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து ஃபுட் வேஸ்டேஜுக்கு சொல்யூஷன் இல்லை திவ்யா.
0: ஃபுட் வேஸ்டேஜுக்கு சொல்யூஷனே இல்லைன்றாங்க. உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஜனனி.
2: அதாவது ஃபுட் வேஸ்டேஜுங்கிறது இப்போ ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தாலும், எந்த இஷ்யூவாக இருந்தாலும் வி ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் வி ஹாவ் தி அபிலிட்டி டு டாக்கிள் இட், கரெக்டாக?
0: எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன்,
2: எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ நாம் என்ன அனலைஸ் பண்ணுங்க, நம்ம வந்து முதல்ல நம்ம மைண்ட் செட்டை தான் மாற்றணும், அதுதான் என்னோட கருத்து. ஸோ நம்ம மைண்ட் செட்டை மாற்றிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்லி நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இன் தட் கேஸ் ஃபுட் வேஸ்டேஜ் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் கூட வி கேன் டேக்கிள் இட் ரியலி ஈஸிலி.
0: இதுக்கு உங்கள் கருத்து என்ன அபிநயா?
1: டேக்கிள் பண்ணுறது ஈஸி தான், பட் ஆனால் அதுக்கு வந்து தாட்ஸே ஃபஸ்ட்டு வரணும், பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணணும். அது வந்து பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்கூல் காலேஜ்லேருந்தும் ஆரம்பிக்கணும். அண்ட் இந்த மீன் டைம் இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க வேஸ்ட் பண்ணாத அப்படி சொன்னால் அந்த குழந்தை கேட்குமா? கன்ஃபார்மாக கேட்காது. அதோட வேல்யூ புரியணும், அதோட என்ன ஃபுட்னா என்னன்னு தெரியணும், சயின்ஸ்னா என்னன்னு தெரியணும். திவ்யா, ஆக்சுவலாக வந்து ஜெனனி சொன்னது வந்து மேபி அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்க சொல்கிறது கரெக்ட். அந்த தாட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வரணும், எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாதது கூட முடியலாம்,
0: எல்லாத்துக்கும்
1: ஒரு சொல்யூஷன் இருக்கு, எல்லாத்தையும் வந்து ஓகே அதெல்லாம் ஓகே, பட் ஆனால் அந்த தாட்ஸ் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும், என்ன நம்ம வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷன் சொல்ல முடியும், நம்ம எப்படி இருக்கோம். ஆப்வியஸாக வந்து பேரண்ட்ஸ் வில் நோ வாட் த சில்ட்ரன் வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அது வந்து புரிய வைக்கிறதுக்கு டைம் ஆகும். அண்ட் தே ஷுட் நோ ஹவு டு ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம், எப்படி ஹேண்டில் பண்ணணும், குழந்தைங்க கிட்ட சொல்லி எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுக்கே நிறையா பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இப்போ இதை இருக்கிற ரொட்டீனில் வந்து பேரண்ட்ஸ் வந்து இதை பற்றிலாம் திங்க் பண்ண மாட்டாங்க.
0: குழந்தைங்களுக்கு டைம் ஒதுக்குறதுக்கே அவங்களுக்கு டைம் இல்லை, இதில் அவங்க ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு டைம் தேடி அவங்க சொல்கிறது.
1: எக்ஸாக்ட்லி, கன்ஃபார்மாக ரொம்ப கஷ்டம் திவ்யா.
0: சொல்லுங்கள் ஜனனி.
2: அதாவது ஐ டூ அக்ரி டு ஹர். நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஃபுட் வேஸ்டேஜ் அப்படிங்கிறத நாம் வந்து இந்த ப்ராப்ளமை டேக்கிள் பண்ணுறது வந்து ஒரு 3 ஸ்டேஜஸில் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, ரைட் ஃப்ரம் வென் யூ பை கிராசரிஸ், அதாவது இந்த அரிசி காய்கறி அதெல்லாம் வாங்கிறச்சே அந்த ஸ்டோர்லேருந்தே, அந்த ஸ்டேஜ்லேருந்தே வி கேன் ஸ்டார்ட் டேக்கிளிங் வித் திஸ் ப்ராப்ளம். அதாவது இப்போது த்ரீ ஸ்டேஜஸ் வந்து என்னென்னா, அட் ஸ்டோர் அண்ட் அட் ஹோம் அண்ட் டியூரிங் மீல் டைம். ஸோ இந்த மூணு ஸ்டேஜஸையும் நாம் வந்து சிஸ்டமேட்டிக்காக டீல் பண்ணி நாம் வந்து இது பண்ணோன்னா கண்டிப்பாக டேக்கிள் பண்ண முடியும்,
0: ஃபுட் வேஸ்டேஜ் தடுக்கலாம்.
2: யா, கண்டிப்பாக.
0: ஏன்னா
2: நாம் வந்து முதல்ல வாங்குறதே ஜாஸ்தியாக இருந்தால் அது எப்படியாச்சும் யூஸ் அப் பண்ணணுங்கிற அந்த ப்ரெஷரும் நம்ம மேலே பில்டப் ஆகுது.
0: அண்ட் வேஸ்ட்டாக அது அழுகி போய் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்சு அது நியூட்ரிஷன் கண்டென்ட்லாம் குறைஞ்சு அப்படி வேஸ்ட் ஆகுறதுக்கு நம்ம வாங்கும்போதே
2: எவ்வளோ எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி வாங்கினோம்னா கண்டிப்பாக வி கேன் பீட் திஸ் ப்ராப்ளம்.
0: ஓகே அபிநயா, நீங்கள் சொல்லுங்கள்.
1: என்னதான் அனலைஸ் பண்ணாலும் இப்போ வந்து ஒரு சீரியல் சம்திங் ஏதாவது வாங்கினா கூட வாங்கும்போது அவங்க வந்து அதோட வேல்யூ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த சென்ஸ், அது வந்து சீரியல்ஸ் எப்படி வருது, எப்படி ஃபார்மர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, அதெல்லாம் சுத்தமாக அதை யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் இப்போ வந்து அர்பன் சுச்சுவேஷனில் இப்போ வந்து யாருமே வந்து ஒரு வில்லேஜ் ஒரு ஃபார்மர் லைஃப் அதை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை. 1 kg ரைஸ் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிடலாம், ஆனால் அவங்களுக்கு தான் ஃபார்மர்ஸ் தான் தெரியும் அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப எவ்வளோ எவ்வளோ பெயின் இருக்குது, எவ்வளோ அதில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா யாருமே ஃபுட் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ யோசிச்சு பார்த்தே சில பேர் ஃபுட் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் இருக்குன்றது வந்து இருக்கும், ஆனால் நம்ம யார் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே இல்லை. ஸோ வாங்கிறதுக்கெல்லாம் முன்னாடி இதையும் யோசிக்கணும்னு தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ சொல்யூஷன் இருக்கிறது ரொம்ப

0: அதாவது ஒருத்தர் நினைச்சா கூட யூனோ தட் மைண்ட் செட் கீப்ஸ் யூனோ இட் இஸ் கண்டேஜியஸ். அதாவது அது வந்து எல்லாருக்கும் பரவ ஆரம்பிக்கும். இப்போ வந்து எப்படி சிலது வந்து ஒரு கௌரவ குறைச்சல் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நீ ஃபுட் வேஸ்ட் பண்ணா இட் இஸ் பேட் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து சொசைட்டிக்குள்ள வரணும். அகைன் மைண்ட் செட் இஸ் வாட் பேசிக்லி மேட்டர்ஸ். எதுவாக இருந்தாலும் அதுக்கான தாட் முதல்ல வரணும். ஸோ ஒருத்தர் ஆரம்பிச்சா கூட போதும், அது அப்படியே ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி பரவும், டக்கு டக்கு டக்கு டக்குன்னு.
1: தனி மனிதன் நினைத்தால் போதும் அப்படின்னு சொல்ல வரீங்க அபிநயா.
2: தனி மனிதன் நினைத்தா கூட இப்ப வந்து என்னன்னா, இப்ப இருக்க சிச்சுவேஷன்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டால வச்சு பார்த்தா, இப்ப யூஎஸ்லயே வந்து 30% ஆஃப் ஆல் ஃபுட் அல்ல வர்த்தே வந்து ஒரு 48.3 பில்லியன் அளவுக்கு வேஸ்ட் ஆகுது. அந்த ஹோல் ஃபுட்லேயே அவ்வளோ பில்லியன் வந்து வேஸ்ட் ஆகுது. அவ்வளோ யூஎஸ் எவ்வளோ பெரிய கண்ட்ரி, டெவலப்டு கண்ட்ரி, அங்கே வேஸ்ட் ஆகிறப்ப டெவலப்பிங் கண்ட்ரி நம்ம ஊரில் வேஸ்ட்டும் ஆகுது. இங்கே எல்லாம் வந்து க்ரோவும் பண்ணுறாங்க, ஹார்வெஸ்ட்டும் பண்ணுறாங்க, நம்பர் ஒன் கண்ட்ரின்னு அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டாகவும் இருக்கு. பட் ஆனாலும் வந்து இந்த வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தி தான் ஆகுது. விரும்பி சாப்பிடுறாங்க சொல்லுங்க பாக்கலாம். நம்ம வீட்டுலலாம் நம்ம ஏதோ எப்பயோ சாப்பிட்டா ஓகே ரைஸா அப்படின்னு சாப்பிடுறோம். சோ வேஸ்டேஜ்ன்றது வந்து ஃப்ரம் த பிகினிங் கூட ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அதை பற்றி யோசிக்கணும். அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபுட் வேஸ்டேஜ் அப்போ ஐ மீன் அதுக்கு முன்னாடி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது. இதனால அந்த சீரியல்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்துகிட்டு வரும்போது, அப்புறம் மெயினாக வந்து மெனி கண்ட்ரீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, லைக் சவுதி இந்த மாதிரி, ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி, பாகிஸ்தான் அந்த இடத்துலலாம் வந்து அக்ரிகல்ச்சரல் பெரிய இதுவாக ஒன்றும் இல்லை, பெட்ரோல் தான் மெயின், அவங்களுக்கு தோணுனா பெட்ரோல் தான் வரும். ஃபுட் எதுவுமே அங்கே கிடைக்கிற மாதிரி இல்லை. அங்கெல்லாம் ஃபுட்டுலாம் வந்து அவங்க வேஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றது ஐ டோன்ட் ஹாவ் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா சம்திங், பட் ஆனால் வந்து அவங்க மதிக்கிற லெவல் கூட இந்தியாவில் மதிக்கிறாங்களான்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் திவ்யா. நம்ம அதை வந்து எப்படி சொல்கிறது, மற்ற கண்ட்ரி வந்து ஏதோ ஓரளவு வந்து பார்த்துக்கிறாங்க, நம்மளது எக்ஸ்போர்ட் போகுது, இது ஒரு பிஸ்னஸ் அவ்வளோதான், யாரும் வந்து இது ஃபுட் இது இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுனாலதான்
1: மனுஷன் உயிர் வாழ்றான் அப்படின்னு யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க.
2: எக்ஸாக்ட்லி யோசிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நம்மளுக்கு பெருசா தெரியல. அதுவும் இல்லாம இந்தியா அண்ட் வேற ஏதாவது கண்ட்ரி எடுத்தா, நம்ம இந்தியாலே நிறைய கம்பேர் பண்ணா நிறைய ஃபுட் வேஸ்டேஜ் நடக்குது நம்ம இந்தியால. அது இத்தனோண்டு குழந்தையில இருந்து பெரிய பசங்க, லைக் ஹெச்ஆரா இருக்கிறவங்க கூட ஃபுட் ஐ டோன்ட் நீட் திஸ் டைப் ஆஃப் ஃபுட் சாரி அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஏ நேதுதே இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றதும் இருக்காங்க. ஸோ இது சொசைட்டியாக சேர்ந்தாவும் இது நடக்கலாம். லைக் அர்பன் சிட்டிஸில் வந்து ஃபுட் வேஸ்டேஜ் கூடாது அப்படின்னு ஒரு எந்த, இப்போ நம்ம எல்லாருமே வந்து இது என்ன ஹராஸ்மெண்ட்டுக்கு இருக்கு, இதுக்கு கரப்ஷன் இருக்கு,
1: ஃபுட் வேஸ்டேஜ்க்கு
2: பண்ணணும், அது யார் வந்தா யாரும் வரல. ஸோ சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும், இப்போதைக்கு சொல்யூஷன்ஸ் எதுவும் இல்லை திவ்யா.
1: அடுத்தபடியே எடுக்க சொல்ல வேண்டியதான் நீங்க சொல்லுங்க ஜனனி.
0: ஸோ அவங்க வந்து அந்த ஸ்வச் பாரத் வந்து கவர்மெண்ட் கேம்பெயின் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை முன் வச்சாங்க. கரெக்ட், கவர்மெண்ட் எதுவும் எடுக்கல, ஆனால் கவர்மெண்ட் எடுக்காட்டியும் லைக் தேர் ஆர் சோ மெனி என்ஜிஓஸ் அண்ட் தேர் ஆர் சோ மெனி காமன் பீப்புள் ஹூ ஹாவ் பீன் கோயிங் டு இந்த கல்யாண மண்டபத்தில் மிச்சம் இருக்கிறத கொண்டு போய் அனாதாசிரமத்துக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல எடுத்து பண்ற ஆளுங்களும் இருக்காங்க. சோ தட் இஸ் எ குட் சேஞ்ச், இல்ல
1: தட் இஸ் எ குட் சொல்யூஷன் ஃபார் ஃபுட் வேஸ்டேஜ்.
0: தட் இஸ் எ சொல்யூஷன். அதேதான் இதே மாதிரி நிறைய எல்லாரும் ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு சப்ஸ்டான்சியல் டிக்ரீஸ் பார்க்கலாம் நம்ம இந்த ஃபுட் வேஸ்டேஜ்ல. அதான் நான் சொல்றேன்.
2: பை த வே, பட் ஜனனி சொன்னது பாயிண்ட் இருக்குது, லைக் எல்லாரும் வந்து இந்த ஃபுட் வேஸ்டேஜை வந்து தடுக்கிறதுக்கு லைக் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொருத்தனும் திங்க் பண்ணணும், இன்னொருத்தங்களும் வந்து கொஞ்சம் நினைக்கணும் ஃபுட் வேஸ்ட் ஆகக்கூடாது, சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதும் நினைக்கணும். பட் ஆனால் வந்து யார் மேலே தப்பு இருக்குது, வேஸ்ட் பண்ணுறவங்க மேலேயும் தப்பு இருக்குல்ல. ஸோ ஹவு கேன் யூ லைக் சொல்யூஷன்ஸ் இருக்குது பட் ஆனால் அதுக்கு என்ன வந்து என்ன தான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. லைக் தே ஷுட் நோ சம்திங் ப்ரிக் பண்ணணும், ஃபுட் வேஸ்ட் பண்ணுறோம், ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு. நம்ம வந்து எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிடலாம், பட் ஆனால் அது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்ல. ஸோ முன்னாடியே அவங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கணும், அதுக்கு
1: தேவையான அளவு செய்யணும்.

0: நினைக்கிறத விட செய்யும் போதே நம்ம வந்து கிச்சன்லயே ஒரு கிச்சன்லயே நம்ம வந்து செய்யும் போதே இந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பிடுவாங்கன்னு தெரியும். சோ அதுக்கேத்த மாதிரி சமைக்கணும்னு அபிநயா சொல்ல வராங்க. ஜனனி நீங்க
1: கரெக்ட் தான். ஆனா இது வந்து எப்படின்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் எடுக்காட்டி இருக்கலாம், ஃபைன், பட் இட் ஹாஸ் ஆல்ரெடி கெயின்ட் வேர்ல்ட் இம்பார்ட்டன்ஸ். அதாவது இப்போ யூஎன்ஏ தே ரீசென்ட்லி லான்ச்டு கேம்பெயின் ஃபார் யூனோ பேட்லிங் வித் ஃபுட் வேஸ்டேஜ். ஸோ அது வந்து நேஷ்னல், அதாவது இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இட் ஹாஸ் ஆல்ரெடி கெயின். ஸோ ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கோயிங் டு டேக் மச் டைம் ஃபார் அஸ் டு யூனோ ஃபார் இந்தியா டு வேக் அப் டு திஸ் திங். அண்ட் ஐ ஆக்சுவலி ஃபீல் இட் ஹாஸ் ஆல்ரெடி ஓக்கன் அப். ஆல்ரெடி இதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நாம் ரொம்ப கவலைப்பட வேணாம். ஓகே, அஃப்கோர்ஸ் தேர் ஆர் ஸ்டில் ஏரியாஸ் இன் இந்தியா வேர் நாம் நினைச்சதை விட ஃபுட் வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் அதே சமயம் நம்ம நெகட்டிவ் எப்படி பார்க்குறோமோ பாசிட்டிவையும் பார்த்து தான் ஆனும்ல. ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணுவோமே.
0: சொல்லுங்க அபிநயா.
2: இப்போ வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணுறதுலாம் ஓகே, ஐ அக்ரி வித் ஜனனி. பட் ஆனால் வந்து இப்போ வந்து புதுசாக கேள்விப்பட்ட டேர்ம் என்னென்னா ஃபுட் பொல்யூஷன். ஃபுட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன்லாம் நம்ம கேள்விப்பட்டோம்.
3: பட் வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாத்தையும் சோஷியல்ல படிச்சு படிச்சு கடைசியில ஃபுட் பொல்யூஷன்லயும் வந்து நின்றுச்சு.
2: ஃபுட் பொல்யூஷனும் வந்துருச்சு. ஸோ இப்போ ஃபுட் பொல்யூஷன் இன் த சென்ஸ், அதை வந்து நம்ம வந்து வேஸ்ட் ஆகிற ஃபுட் மட்டும் இல்லை, வேணா இல்லை ஹோட்டல்லையே வேஸ்ட் ஆகுது.
0: இது எனக்கு போதும் வேணாம்.
2: இந்த சென்ஸ் இப்போ ஒருத்தங்க ஆர்டர் பண்ணி வேஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு ஃபுட் பொல்யூஷன் ஆகும். அண்ட் இந்த சென்ஸ் இன்னொரு ஃபுட் பொல்யூஷன் இந்த சென்ஸ், இப்போ வந்து ஹோட்டலில் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருவாங்க, அந்த நாளைக்கு தே வோன்ட் டூ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும், அதுக்கு என்ன ஆகும், மீதி அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம தலையில கட்டுறது ஈஸியா கட்டிடுவான். சில பேர் வந்து பிராண்டடா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. திஸ் லீட்ஸ் டு ஃபுட் பொல்யூஷன். இது ஃபுட் பொல்யூஷன் வந்து இதனால மட்டும் வந்து அது பொல்யூஷனா ஆகல, ஃபுட்டுன்றது ஏன்னா டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ பொல்யூட் ஆகுது, அந்த சைடு இருக்கிற டஸ்ட்பின்ஸ், அந்த ஏரியாவில் இருக்கிற கார்பேஜ் எவ்வளோ பொல்யூட் ஆகுது, தண்ணி எவ்வளோ பொல்யூட் ஆகுது, இதனால வந்து டிரான்ஸ்போர்ட் பொல்யூட் ஆகுது, இது என்ன வாட்டர் பொல்யூட் ஆகுது,
0: நிறைய பொல்யூஷன்.
2: அப்போ வந்து நம்ம சொல்யூஷன்ஸ் தேடுறது வந்து நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. கேட்டா இதுல என்ன சொல்யூஷன் இருக்கு, ஒரே சொல்யூஷன், இதை டிஸ்போஸ் பண்ணாதான் எனக்கு இன்னைக்கு பிசினஸ் நடக்கும், அவ்வளவுதான். வேர்ல்ட் ரன்ஸ் வித் பிசினஸ். சோ இது
0: குறிப்பிட்டதனமா என்னோட பிரச்சனை முடியும், மத்த பிரச்சனை எனக்கு என்ன.
2: சோ அவங்க அவங்களோட வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சா அது கரெக்ட். ஆனா ஆஸ் அ ஹோல் ஃபுட் வந்து நம்ம வேஸ்ட் பண்றது வந்து தடுக்கவே முடியாது திவ்யா. ஆக்சுவலா
0: சொல்லுங்க ஜனனி, தடுக்கவே முடியாதுன்னு ஒரு பாயிண்ட் வச்சுட்டாங்க.
1: ஓகே, ஸோ அவங்க பாயிண்ட் இஸ் குவைட் அ ஸ்ட்ராங் ஒன். நான் என்ன சொல்றேன்னா, சரி பிஸ்னஸாக தான் பாக்குறீங்க, இருக்கட்டும். ஆனா எவ்ரி பிஸ்னஸ் தெர் இஸ் ஓகே, நாட் அ ரூல், பட் இட் இஸ் அன் எத்திக்கல் ஆப்ளிகேஷன் ஆன் தி பார்ட் ஆஃப் எவ்ரி பிஸ்னஸ் டு யூனோ கிவ் தி கஸ்டமர்ஸ் தி ரைட் திங் இல்லையா. ஸோ நீங்கள் அதான் நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, அந்த பிஸ்னஸ் கன்சர்ன் எந்த கடையாக வாட் எவர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கும் போதே கரெக்டாக பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு தெரியாத அவங்க கஸ்டமர் ட்ரெண்டு, எத்தனை பேர் வருவாங்க, என்ன சாப்பிட்றாங்க, எதுன்னு ஒரு ஆவரேஜ் ஆன அந்த ஃபிகர்ஸ் உங்களுக்கு தெரியாதா? ஸோ நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட்.
0: ஸோ கரெக்ட் அளவுக்கு வாங்கிட்டு அந்த பொல்யூஷனை நம்ம தடுக்கலாமே அப்படின்றாங்க.
2: இப்போ கரெக்ட் அளவு, லைக் கரெக்ட் நம்பர் இன் த சென்ஸ், இப்போ வந்து ஃபுட் மட்டும் இல்லை எல்லாமே வந்து இருக்கு. எல்லாம் வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸ் ஃபுட்டுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் இன்க்ரீடியண்ட்லேருந்து இருக்கு. ஸோ இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுல கூட நம்ம வந்து யோசிக்கணும். நம்ம வீட்டிலருந்தே அதை ஆரம்பிக்கணும், லைக் ஹவு ஆர் மாம் டஸ் தட், அதுலேருந்தே ஆரம்பிக்கணும்.
0: ஸோ நம்ம வீட்டு கிச்சன்லேருந்து ஆரம்பிக்கணும்.
2: நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்காக வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுப்பாங்க. நம்ம பாட்டு இல்லைம்மா இன்னைக்கு நான் வெளில சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். ஸோ நம்ம வீட்டு கிச்சன்லேருந்தே ஆரம்பிக்கணும். நம்ம வந்து மற்றவங்களை பிளேம் பண்ணி கூட எதுவும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம வீட்லேயே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்தா தான் இதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் வந்து நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிப்போமான்றதே
0: நம்ம முதல்ல வேஸ்டேஜே
2: ஆரம்பிப்போம். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறது பெரிய க்வெஸ்சன் மார்க். ஸோ நம்ம வீட்டிலேருந்து எப்படி ஆரம்பிக்கின்ற இந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சா ஃபுட் ரெடக்ஷன் இஸ் பாசிபிள்.
1: வெல் அபிநயா, தட் இஸ் இன்டீட் குட் பாயிண்ட். நீங்கள் சொல்கிறீங்க எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் ஸ்டார்ட்ஸ் வேஸ்டேஜ் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், ஹவு லைக் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், அ சேஞ்ச் இன் எனி மைண்ட் செட் பிகின்ஸ் அட் ஹோம் டு. ஸோ எப்படி நீங்க வந்து வேஸ்டேஜ் நெக்ஸ்ட் வந்து என்ன மானிட்டர் வாட் நான் சொன்னே அந்த வேஸ்டேஜ் அந்த லெவலே முடக்குங்க
3: இந்த ஒரு பர்டிகுலர் டே அன்னைக்கு இவ்வளவு ஃபுட் பிகாஸ் வேஸ்ட் ஹவுஸ்ஹோல்ட் தட் கோங்களே தட் ஆர் சோ மெனி நாள் வந்து தட் மேக் அதை விட கம்மியா ஆகணும் அப்படிங்கற இலக்க வெச்சுக்கோங்க. சோ
1: நீங்க வந்து அந்த அந்த லெவல்லே அது ஸ்டாப் பண்ணிடுங்க. இட்ஸ் சோ ஈஸி. ஏன் நீங்க இந்த சொல்றாங்கல்ல டிகிரேடபிள் வேஸ்ட் ஒரு இதுல போடுங்க, டிகிரேட் ஆகாத வேஸ்ட் ஒரு இதுல போடுங்க, அந்த டி அந்த நேச்சுரல் வேஸ்ட் வந்து யூ கேன் ஆஸ் வெல் கிவ் இட் டு சம் நர்சரி, அவங்க வந்து மேன்யூரா யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த அந்த இதில் பார்த்தா நீங்க அடுத்த இது வர்றதுக்கு வழிவகுக்கிறீங்க, அவ்வளவுதான்.
3: நல்ல ஒரு வேலிட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ஜனனி. சொல்லுங்க அபிநயா.
2: என்னதான் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணும் ட்ரை பண்ணும்னு சொன்னாலும் இட் என்ஸ் ஒன்லி பை ட்ரைங். அது வந்து ஒரு ஆக்ஷன்ல இது வரைக்கும் வரல. நம்ம சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் சொல்றோம், ஓகே. ஆனா அந்த ஹோம்லயே எவ்வளவு பேர் ஸ்டார்ட் பண்றாங்க அந்த சேரிட்டிய. ட்ரை பண்றோம் ட்ரை பண்றோம்னு சொல்றாங்க தவிர ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே. எவ்வளவோ கடையில நம்ம பார்த்துருப்போம் ஃபண்ட்ஸ்க்காக வந்து தனியா வந்து வச்சிருப்பாங்க ஒரு இது மாதிரி பாக்ஸ் மாதிரி. ஸோ யாராவது ஏதாவது கடையில ஃபுட்ஸ் வேஸ்டேஜுக்காக வச்சிருந்தீங்க பாத்திருக்கீங்களா திவ்யா? கன்ஃபார்மா இருந்திருக்காது. ஸோ இப்ப வந்து ஒரு ஃபுட் வேஸ்டேஜுக்கே வந்து டஸ்ட்பின் இருக்கு வேஸ்ட் பண்ணா. ஆனா அந்த மாதிரி சேவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சம்திங் லைக் ஃபுட் வேஸ்டேஜ் ரிடக்ஷன் பாக்ஸ் மாதிரி ஏதாவது நம்ம கண்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணும், இந்த மாதிரி ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது நான் விரும்புறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, ஃபுட் வேஸ்டேஜ் பண்ண முடிஞ்ச தெரிஞ்சவங்களுக்கு ஆனால் ஃபுட் ரிடக்ஷன் ஃபுட் வேஸ்டேஜ் ரிடக்ஷன் எப்படி கம் அதை வந்து ஆக்ஷனில் கொண்டு வரணுன்றதும் தெரியும். அதுக்கு நம்ம ஏதாவது வந்து ஆக்ஷன் எடுக்கணுன்றது தான் நான் சொல்ல வரேன்.
3: இவ்வளோ நேரம் ஃபுட் வேஸ்டேஜ்க்கு சொல்யூஷன் இருக்குது சொல்யூஷன் இல்லை அப்படின்னு நம்ம ரெண்டு பேனலிஸ்ட்டும் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. தேங்க்ஸ் ஜனனி, தேங்க்ஸ் அபிநயா. ஃபுட் வேஸ்டேஜுங்கிறத நம்ம வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கணும். அதுக்கான மூணு ஸ்டெப்ஸ் ஜனனி சொன்னாங்க, அதை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். ஃபுட் வாங்கும்போது, கடையில், வீட்டில் செய்யும்போது அண்ட் டைனிங் டேபிளில் நம்ம சர்வ் பண்ணும்போது, இந்த மூணு இடத்துலையும் நம்ம ஃபுட் வேஸ்டேஜ்க்கான சொல்யூஷன்ஸை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு ஜனனி சொன்னாங்க. ஃபுட் வேஸ்ட் பண்ணுறதுனால ஃபுட் பொல்யூஷன், அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸான வேஸ்ட்டு, இதெல்லாம் பற்றி நம்மக்கிட்ட அபிநயா நிறைய விஷயங்கள் பாயிண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டு நம்ம சாப்பாடை எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட்.

0: ஃபுட் வேஸ்டேஜ் சொல்யூஷன்ஸ்க்கு சில டிப்ஸ் நமக்கு இப்போ ஜனனி சொல்ல போகிறாங்க. சொல்லுங்கள் ஜனனி.
1: ஸோ டிப் ஒன் என்னென்னா, ஷாப் ஸ்மார்ட், அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்குங்க. அந்த இந்த வந்து விலை கம்மியாக இருக்குது அந்த மாதிரி இது பார்க்காம எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை முதல்ல வச்சுட்டு போங்க. அதுவே உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் வந்து என்னன்னா, ஹாவ் அ பிளான் பி. பிளான் பி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் வந்து வீட்டில் ஒரு டின்னர் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பார்ட்டி வச்சுருக்கீங்கன்னா, நான் வந்து இது செய்ய போகிறேன், இந்த பர்டிகுலர் டிஷ் செய்ய போகிறேன் அப்படின்னு சில ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இப்போ சப்போஸ் பார்ட்டி இல்லை, கேன்சல் ஆயிடுச்சுன்னா, யூ வில் ஹாவ் டு வேஸ்ட் தட் இல்லையா. ஆனால் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் பிளான் பி எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, இது இல்லாட்டி இது இது அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜுங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. தேர்ட் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு புது டிப். ஆக்சுவலி புது புதுசுன்னு இல்லை, இந்த பேர் இஸ் பேர் வந்து நியூ. இட் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஃபிஃபோ. ஓகே, ஸோ அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து புது பொருட்கள் வாங்கிட்டு வரீங்க இல்லையா, நீங்கள் வாங்கிட்டு வரும்போது உங்கள் கபோர்டில் ஆல்ரெடி அங்கே இருக்கிறது வந்து முன்னாடி தள்ளிட்டு புதுசாக வாங்கினதை பின்னாடி வைங்க, சரியா? ஏன்னா நீங்கள் முன்னா நியூவாக வாங்குறது மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி இருக்கிறது அல்டிமேட்லி வேஸ்ட் ஆகிடும், சரியா? அப்புறம் நீங்கள் லெஃப்ட் ஓவர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது நீங்கள் வந்து சரி குக் பண்ணிட்டீங்க, தெரியாமல் ஜாஸ்தி குக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ லெஃப்ட் ஓவர் ரோட்டிஸ் ரைஸ் வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் அதுக்கான ஒரு பிளான் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் உங்கள் ரெசிபீஸில் அது நீங்கள் வந்து இதை யூஸ் அப் பண்ணுற அதே டைமில் க்ரியேட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ லெஃப்ட் ஓவர்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் அப் பண்ணியே ஆகணும். அண்ட் முதல்ல லெஃப்ட் ஓவருங்கிற பேச்சுக்கே இடம் கொடுக்காத மாதிரி இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் நல்ல ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் திவ்யா.
0: ஃபுட்டை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு ஜனனி நமக்கு சில டிப்ஸ் சொன்னாங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுட் வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது 107.8 MOP கம்யூனிட்டி ரேடியோ. ஆ ரேடியோ, ஆ கம்யூனிட்டி, ஆ ப்ரைட். நன்றி, வணக்கம். If you cook at home, make sure you cook keeping in mind there is no excess. You can always complete your lunch or dinner with a few fruits rather than keep some extra food in refrigerator. It is a lot better and a healthier practice. You're listening to 107.8 MOP Community Radio, our radio, our community, our pride. இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் ஃபுட் வேஸ்டேஜ்க்கான சொல்யூஷன்ஸ், ப்ரிகாஷன்ஸ், இன்டர்வியூவில் சொன்ன கருத்துக்கள், பேனல் டிஸ்கஷனில் இருந்த கருத்துக்கள், இதெல்லாம் கேட்டு நீங்கள் ஃபுட் வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கினது அனுப்பிரியா மகேஸ்வரி, தொகுத்து வழங்கினது நான் உங்கள் ஆர்ஜே திவ்யா. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது 107.8 MOP கம்யூனிட்டி ரேடியோ. ஆ ரேடியோ, ஆ கம்யூனிட்டி, ஆ ப்ரைட். நன்றி, வணக்கம்.

0: MOP Vaishno Community Radio 107.8 FM. Scene 1. Cycle shop.
1: Appa, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
2: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
1: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
2: ம், சரி வாங்கிக்கோடா.
3: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
1: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
3: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
2: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
3: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல, நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
2: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
2: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்ல சேர்ந்துக்கோ.
4: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன, நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
3: இப்ப என்ன பண்றது?
2: இந்த வீட்டை வித்துடலாமே.
3: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
2: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
4: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
2: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
4: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
2: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. சோ பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய

0: காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு.
1: கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP Star.
2: You are listening to MOP Vaishnav.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம். கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர், அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர். இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். It's MOP 107.8. It's enriching.

0: நான் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி மடிந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்கய்யா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரத்துக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போடப் போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்து நீங்களும் பிடிக்கிறவங்க கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு ஒரு டாக்டர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஸ்மோக்கிங். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்த அத்தரில் நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதான் நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்தன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எ
6: கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
7: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் MOP 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: அப்பா அம்மா கிட்ட இருந்து வாங்குற காசு இப்பெல்லாம் டீக்கு கூட பத்த மாட்டேங்குதுங்க. இதுல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங், லவருக்கு அடிக்கடி வாங்கி தர கிஃப்ட், இந்த மீட்டிங் டேட்டிங் எல்லாம் பத்தாதுன்னு சாட்டிங் பண்ண மொபைல் ரீசார்ஜ்க்கு வேற காசு தேவைப்படுதுங்க.
1: மச்சி, ட்ரீட்ட மறந்துட்டா?
0: ஐயோ ஆமா, இப்ப எல்லாம் மொபைல கீழே போட்டா கூட ட்ரீட் கேக்குறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பஸ் காசு எல்லாம் சேர்த்துட்டு வந்தா கல்ச்சுரல்ஸ்க்கு டான்ஸ் ட்ரூப் என்ட்ரி டிக்கெட்னு காசு புடுங்கிடுறாங்க. இருக்கிற மிச்ச மீதியம் வச்சு குட்டியா பட் கியூட்டா ஒரு கிஃப்ட வாங்கிட்டு போய் கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ கேட்டாதாங்க தெரியும். இப்படி ஒரு மாசத்துக்கு அப்புறம் வர ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு இப்பவே பிளான் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க. டுடேஸ் ப்ரோக்ராம் இஸ் ஃபார் யூ. இந்த காசு பிரச்சனை எல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு சொல்யூஷன், எங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் சொல்றோம், கேட்டுக்கோங்க. வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் டு அவர் ப்ரோக்ராம் காசு பணம் துட்டு மணி மணி.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
2: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
2: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான், ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா?
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll be start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things, na you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுனா will definitely you know not spoil the air.
5: வசந்தமுல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகு சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான்.
4: நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8.
6: You're all listening to MOP Community Radio 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.
7: To the people. It's MOP 107.8. It's enriching.

0: எக்ஸாம் எப்படிடா பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம அன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளாலாம் அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்லை, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட ஒரு லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான்
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: சமுதாய வானொலி,
3: இந்திய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்கு.

0: Welcome to MOPCRS, sir. We are very proud to have you here. So, we are talking to IG sir, Dr. Ravi, IG of Vigilance. Sir, so what would you tell about women's rights? Like now, there is women empowerment. The city is moving towards women empowerment. We are all supporting women in all aspects. So, what can you please talk about the various women rights?
1: Yeah, பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து இப்போ எல்லாமே சம உரிமை இருக்குது. ஈவன் சொத்து முதல் சம உரிமை. ஆணுக்கு தான் வந்து பெற்றோர்களுடைய அல்லது மூதாதையருடைய சொத்து அப்படிங்கிறதில்ல. பெண் குழந்தைகளுக்கும் ஈக்குவல் ஷேர் உண்டு. இட்ஸ் அ ஈக்குவல் ரைட் இன் தி ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய பாதுகாப்பதற்காக வந்து தனி சட்டங்கள்லாம் நிறையா வந்து சிறப்பு சட்டங்கள் சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ஆக்ட்ஸ். உதாரணமாக தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் அகேன்ஸ்ட் விமன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் வந்து செக்ஷன் 4 வந்து ரொம்ப பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவு. அது ஒரு ஈவ்டீசிங் சொல்லக்கூடிய ஒரு பெண்களை கேலி செய்தால் கூட அதில் வந்து ஜெயிலில் போடக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த செக்ஷன் 4 தருகின்றது. அப்புறம் வந்து பெண்கள் வந்து வேலை செய்கின்ற அதிகமாக வேலை செய்கின்ற இடங்களில் விசாகா கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஃபார்ம் பண்ணணும். இப்போ நிறைய இடங்களில் வந்து பார்த்தா லேபர்ஸ் தொழிலாளிகளாக வந்து பெண்கள் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதில் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் அவங்களை வந்து ஹராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் அவர்களை அதை தடுப்பதற்காக அந்த விசாகா கமிட்டி வந்து கண்டிப்பாக அமைக்க வேண்டும் என்பது வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரக்ஷன் மட்டும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்ஷன் கூட. அதனால் வந்து ஒர்க் பிளேஸில் இந்த ஹராஸ்மெண்ட்டை தடுக்க முடியும். அதே போல் பெண்கள் வந்து அவர்களுக்கு எதிராக எந்த விதமான குற்றங்கள் நடந்தாலும் உடனடியாக காவல்துறைக்கோ அல்லது வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யாருக்காக தகவல் தர வேண்டும். அவர்கள் வந்து மூடி மறைக்கக்கூடாது. மூடி மறைத்து அதாவது பயம், அதாவது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குற்றத்தை நம்ம வந்து சொன்னால் நமக்கு வந்து திருமணம் நடைபெறாதா அல்லது வேற ஏதாவது சமுதாயத்தில் நம்மளை வந்து வேற மாதிரி வேற கோணத்தில் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை தயவுசெய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது வந்து மைனர் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய பெயரோ அல்லது ரேப் விக்டிம்ஸோட பெயரோ பத்திரிகையோ தொலைக்காட்சியோ வெளியிடக்கூடாது. அவர்களுடைய ஃபோட்டோ கூட வெளியிட மாட்டாங்க. ஈவன் ட்ரையல் நடந்தால் கூட அது வந்து இன் கேமரா ட்ரையல்னு சொல்லுவாங்க. தனியாக அந்த பெண்கள் மட்டும் அந்த சட்ட ஆலோசகர் வல்லுநர்கள் அதாவது அட்வொகேட்ஸ் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. மற்ற ப்ரெஸ் அல்லது மீடியா அல்லது மற்றவர்கள் இருக்கக்கூடாது. அதே போல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இரவு நேரங்களில் வந்து பெண்களை வைத்திருக்கக்கூடாது என்பது உத்தரவு. ஆஃப்டர் சன்செட் அண்ட் பிஃபோர் சன்ரைஸ் எந்த பெண்களையும் எந்த காவல் நிலையத்திலும் வைத்திருக்கக்கூடாது. மிகப்பெரிய குற்றங்களுக்காக வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிபதியோட அனுமதியோடு கேட்டு அது பெண் காவலர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் முன்னிலையில் தான் அந்த விசாரிக்க வேண்டும். அவர்களை காவல் நிலையத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பது உத்தரவு. இப்படி அதே போல் ஐபிசி செக்ஷன் இந்திய தண்டனை சட்டம் 100வது பிரிவின் கீழ் ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துவதற்கு யாராவது முயற்சி செய்தால் அல்லது அந்த பெண்ணை கடத்தினாலோ அல்லது அந்த பெண்ணை ஒரு தனியறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டாலோ அந்த தருணத்தில் அந்த பெண்ணானவள் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று உணர்ந்தால் அந்த யார் அவர்களை பிடித்து துன்புறுத்துகின்றார்களோ அவர்களை கொல்வதற்கும் உரிமை இருக்கின்றது. அதற்கு தான் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் என்று பெயர். போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து என்கவுண்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த என்கவுண்டர் எப்படி வருதுன்னா அதே அந்த 100 செக்ஷன் ஐபிசியிலிருந்து தான் அந்த உரிமையும் எங்களுக்கு வருகின்றது போலீஸ் அதிகாரிகளுக்கு. அடுத்த அதாவது வந்து ஒரு குற்றவாளிகளை கொல்வதற்கு, அதாவது தன்னுடைய என்னுடைய உயிருக்கோ அல்லது என்னை சுற்றி இருக்கின்ற பொதுமக்களுடைய உடமைக்கோ உயிருக்கோ பங்கம் குந்தகம் விளைவிக்கின்ற தருணத்திலே அவர்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் எங்களுடைய துப்பாக்கிச்சூடை பிரயோகித்து அவர்களை கொள்வதற்கு கூட உரிமை இருக்கின்றது. அதே உரிமையும் தனி மனிதனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உண்டு. அதனால் வந்து இப்போ அட்டெம்ப்ட் டு ரேப் அப்படிங்கிறப்போ அந்த பெண் வந்து அவனை வந்து கொலை செஞ்சிட்டா ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லை. உண்மையிலேயே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு உயிருக்கு ஆபத்து, தன்னுடைய கற்புக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால் ஷீ கேன் கோ டு தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் டேக்கிங் அவே தி லைஃப் ஆஃப் தி அஃபெண்டர்.
0: தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் சொன்னது நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப உபயோகப்பட்டிருக்கும். பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களை காப்பாற்றுவதற்காக இருக்கும் ஆண்களுக்கு கூட இந்த சட்டத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாய்ஸஸ் 2015 வந்திருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: ஏன் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. இந்த முயற்சியானது நம்ம எம்ஓபி வைஷ்ணவா அவங்களுடைய இந்த இதில் வந்து அருமையான முயற்சி. இது வந்து பொதுமக்களுக்கு, இந்த சென்னை சார்ந்த மக்களுக்கு வந்து நிச்சயமாக உதவும், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இட் வில் கிரியேட் அன் அவேக்கனிங் அண்ட் அவேர்னஸ் அமாங் தி விமன் அண்ட் அதர் பப்ளிக். ஸோ ஒரு வெரி குட் எஃபர்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலர்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். I really appreciate all of you and my best wishes to all of you.
0: Sir, right to private defense nu sonninga. Oru aan vandu oru penna vandu karpalikkavo illa edhavadhu assault pannavo try panna, she can kill him appdi sonninga. Ana iduve oru pennu vandu advantage a eduthukalam. Oru aan kitta vandu edhavadhu revenge edukkanonaalo avana pidikkalenaalo idha try pannalam. How do ஆண்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்றீங்க இந்த மாதிரி கேஸ்ல? அது வந்து
1: அப்படிங்க கேட்டிங்கன்னா, ஆண்கள் உங்களுக்கு வந்து ஏர்க்கிலே வந்து ஆண்கள் வந்து ஃபிசிக்கலா வந்து வலிமை படைத்தவர்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஃபிசிக்கலா வந்து தே ஆர் டஃப் கம்பேர்ட் டு விமன். அப்போ வந்து அவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இயற்கையிலேயே ஒரு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்படியே வந்து பெண்கள் ஒரு துப்பாக்கியை வச்சோ அல்லது வேறு எதை வச்சோ ஷூட் பண்ணனால் அது போலீஸினுடைய இன்வெஸ்டிகேஷன், அதாவது எங்களுடைய புலன் விசாரணையில், காவல்துறையினுடைய புலன் விசாரணையில் கண்டிப்பாக தெரிந்துவிடும். காண அதாவது வந்து இது போன்ற சம்பவங்கள் மிக மிக குறைவு. ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து இது போன்ற அந்த இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி உயிரை எடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அவர்களுக்கு. இந்த சம்பவங்கள் மிகவும் குறைவு. இது போன்ற சம்பவங்கள் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தான் வந்து அது மாதிரி வரும்.
0: சார், இப்போ கூட பெண்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்களா, தயங்குறாங்களா, இல்லை சேஞ்ச் இருக்கா அதில்?
1: இல்லை சேஞ்ச் இருக்கு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் இருக்கு. பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஸ்டேஷனே வர வேண்டியதில்லை, இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமையே இமெயில் கொடுக்கலாம், தொலைபேசியில் சொல்லலாம், வாட்ஸ்அப் மூலமா வந்து நீங்க அனுப்பலாம், எஸ்எம்எஸ் கொடுக்கலாம்.
0: அந்த இமெயில் ஐடி எவ்வளவு ஆக்டிவா இருக்கு சார்?
1: இமெயில் ஐடி ஆக்டிவ் தான். அது வந்து நீங்க இமெயில் ஐடி இமெயில கொடுத்தா உங்களுக்கு வந்து சிஆர் கிரியேட்டிங் ரெக்கார்ட், அது வந்து யாரும் நாளைக்கு டினை பண்ண முடியாது. யூ நாட் சென்ட், ஐ ஹவ் நாட் சீன் சொல்ல முடியாது. வி ஆர் சப்போஸ் டு சி சார். ஒரு பப்ளிக் டொமைனில் ஒரு இமெயில் ஐடி ஒரு பப்ளிக் கிரீவன்ஸஸ்க்காக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அதை வந்து எவ்ரிடே அதை வந்து பார்த்து ஆக்ஷன் எடுக்கிறது தான் அன்றாடைய ஒரு பணி.
2: சார், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறதுலேயே ஒரு பிரச்சனை இருக்குது சார். இப்போ வந்து ரெண்டு பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, இல்லை அதில் ஒருத்தர் நல்லவங்களா இருக்காங்கன்னா அந்த தப்பு பண்ணவங்க ஃபஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணால் அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க.
1: அதாவது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து முதல்ல யார் போகிறாங்களோ அவங்க தான் வந்து சரியான ஆள் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் யார் கொடுத்தாலும் அதை வந்து முதல்ல விசாரிச்சுட்டு அது உண்மையாக இருந்தால் தான் வந்து எஃப்ஐஆர், அதாவது முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போடுவாங்க. அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அதை நீங்கள் வந்து மேலதிகாரிகளுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அல்லது யூ ஹவ் ரைட் டு ஆர்கியூ வித் யுவர் ஓன் லாயர்ஸோட சப்போர்ட். அதை வந்து நீங்கள் ஃபர்தர் சீனியர் ஆஃபீஸர்ஸ், டிஜிபி, கமிஷனர் இவங்களுக்கு நான் ரெப்ரசன்ட் பண்ணலாம், மேலதிகாரிகள்.
2: தேங்க்யூ ஸோ மச் சார்.

0: இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நான்தான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான்தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா, எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஏண்டா இத சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலேனாலும் திட்டுறாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொதுநலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டுருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்சு துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்சு துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளியிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பூமி அதிகமா வெப்பமடைஞ்சிட்டு இருக்கு. சுற்றுப்புற சூழலை நம்ம சுயநலத்துக்காக சீரழிச்சிட்டு வரோம். இந்த நிலை மாறத்துக்கு சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை MOP சமுதாய வானொலி சில்ட்ரன்ஸ் கிளப் குழந்தைகளான நாங்க இன்னைக்கு வில்லுப்பாட்டு மூலமாக ஒரு நிகழ்ச்சியை வழங்க வந்திருக்கோம். நாங்க ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல் திருவள்ளுவர் நகர்ல படிக்கிறோம். இன்னைக்கு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறவங்க டி ஐஸ்வர்யா, ஜி ஹரிணி, பி அக்ஷயா, எஸ் லக்ஷ்மி, எஸ் வி கிருத்திகா, டி ரம்யாஸ்ரீ, பி ரேவதி அண்ட் ஆர் லலிதா.

0: நம்ம எம்ஓபி வைஷ்ணவா கல்லூரி கல்வி, கலை, கலாச்சார, பாரம்பரிய, கிராமிய கலைகள் எல்லாம் பாரதம் பூரா ஒளிபரப்பு ஊடகத்தின் மூலம் சிறந்த சேவை செய்துகிட்டு வராங்க. இன்று நம்ம நாட்டுல பலவித பிரச்சனைகள் தலைவிரிச்சாடுது. அதுவும் குறிப்பா சுற்றுப்புற தூய்மை பற்றி நம்ம எம்ஓபி ஊடகத்தின் மூலமா வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடத்துறதுல பெருமை அடைகிறோம்.
1: கற்றலே கேட்டலே நன்று என்பது பழமொழி.
2: செல்வத்துள் செல்வம், செறி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்பது திருக்குறள்.
0: ஆஹா, அற்புதமா பழமொழியும் திருக்குறளும் சொல்லி ஆரம்பிக்கிறோமே. இப்ப ஆரம்பிக்கலாமா?
1: ஆரம்பிக்கலாமே.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க, நாங்க சொல்லுறத

0: அதனால
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கேளுங்க கேளுங்க கேளுங்க.
0: அக்கா மெய்ஞான குறைஞ்சிச்சுன்னு எப்படி சொல்றீங்க அக்கா? கோயிலுக்கு முன் காலத்தை விட இப்பதானக்கா ஜனங்க அதிகமா போறாங்க.
2: பக்திய பத்தி நான் பேசவே இல்லையே, ஏதோ சுற்றுலா போற மாதிரி எல்லாம் கோயிலுக்கு போறாங்க. அந்த காலத்துல தினமும் உடம்பால வீட்டுல உழைச்சிட்டு மனசாந்திக்கு தான் கோயிலுக்கு போவாங்க. இந்த காலத்துல பக்திய தவிர மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் கோயில்ல பேசுறாங்க. உடல் உழைப்பு இல்லங்கிறது தான் என்னோட பாயிண்ட்.
0: என்னக்கா உடல் உழைப்பே இல்லன்றீங்க? அப்ப விஞ்ஞான வளர்ச்சி இருக்க கூடாதுன்றீங்களா?
2: விஞ்ஞான வளர்ச்சிய குறை சொல்லலடி, அந்த காலத்துல பல கோயில்களுக்கும் நடந்தே போயிருக்காங்க. இப்போ 1 கிலோமீட்டர் நடந்து போறதுக்கு கூட பஸ் ஆட்டோ எதிர்பார்க்கிறாங்க. நான் என்ன சொல்லறேன்னா, கல்லு சுமந்து

0: எடுத்து அழுக்க போக உழைச்சாங்க.
1: அக்கா நீ எந்த காலத்துல அக்கா இருக்க? இது ராக்கெட் யுகம் அக்கா. செவ்வாயில பிளாட் போட போறாங்க, சந்திரன்ல வீடு கட்ட போறாங்க. பிரபஞ்சம் உருவானது எப்படின்னு ஹிட்ஸ் போசாங் கடவுள் அணு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பேப்பர்ல படிக்கலையாக்கா? நீ நெல் குத்த துணி துவைக்க, உட்கார்ந்தபடியே குக்கர்ல சாதம் வைக்க, மாவரைக்க,
0: இட்லி கூட
1: பாருங்க, இப்படி எவ்வளவோ வந்துருச்சுக்கா.
2: விஞ்ஞான வளர்ச்சி இருக்குடி, கூடவே சோம்பேறித்தனமும் வியாதியும் வளர்ந்துருக்கு.
1: அது மட்டுமாக்கா, அடுக்கடுக்காம

0: மெட்ரோ ரயில், மோனோ ரயில், ஏசி பஸ், ஓசி பஸ், தீப்பட்டி போல் சிங்கப்பூரா. நம்ம நாடு வளருதுங்களா? போதும் நிறுத்தடி சும்மா மெஷினு மெஷினு. இனிமே அம்மா தலைவலிக்குதுமானா அம்மா வரமாட்டாங்க.
1: யார் வருவா?
0: ரோபோ வந்து ஊசி போடும், ஆபரேஷன் பண்ணும், சோறு ஊட்டும், குளிப்பாட்டும். சி, என்ன பொம்மை மெக்கானிக்கல் வாழ்க்கடி இது. விஞ்ஞானமா? விஞ்ஞானம். குப்பை பெருகுது, காத்து மாசுபட்டு நோய் பெருகுது, ஆத்துல குடிநீர்ல தொழிற்சாலை கழிவுநீர் கலக்குது, விவசாய நிலம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வீடா மாறுது. இந்த பஞ்ச பூதம் நஞ்சா மாறுது தெரியலையா உனக்கு?
1: தெரியுதுக்கா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னதான் தீர்வு
0: சொல்றேன் கேளு. அட

0: என்னக்கா பண்றது, நல்லா படிச்சா உழைச்சா தானே டாக்டர் இன்ஜினியர் ஆக முடியும். நேரம் எங்க அக்கா இருக்கு.
1: அடி அசடே, நாடே இல்லாத போது டாக்டர் இன்ஜினியரா என்ன பண்ண போற? நேத்து கூட பேப்பர்ல பார்த்தேன், ஓசோன் லேயர் 29,000 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஓட்டையா இருக்கான்.
2: அப்பா, 29,000 மில்லியன் சதுர கிலோமீட்டரா? நினைச்சாலே பக்கு பக்குன்னு இருக்கா.
1: இந்த சீரியஸ்னஸ் கூட தெரியாம
2: இயற்க

0: சரியா சொன்னீங்கக்கா, சுனாமி பூகம்பம்னு அடிக்கடி ரொம்ப பயமுறுத்துது.
1: போன வாட்டி சுனாமி வந்தப்போ என் பாட்டி மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்கக்கா.
0: அச்சுச்சோ, பாட்டிக்கு என்னடியாச்சு?
1: பாட்டி போயிச்சிட்டாங்க.
0: பாருங்க, நேத்து கூட பேப்பர்ல படிச்சேன், மகாபலிபுரமும் பூம்புகாரும் இன்னும் கொஞ்ச நாள்ல கடல முழுக போதான். பயமா இருக்குக்கா, ஆர்டிக் அண்டார்டிக் எல்லாம் கூட உருகுதாமே.
2: அதனால
3: என்ன
0: குழப்பறாங்க இவங்க?
2: குழப்பலடி, கேளு. கை குத்து.

0: என்னக்கா?
1: பாருங்க, வரட்டினா என்னன்னு கேக்குறா. இன்னும் கொஞ்ச நாள்ல நெல் எந்த மரத்துல விளையுதுன்னு கேப்பா.
2: ஆமா, நெல் எங்க விளையுது
1: பாத்தீங்களா? இப்பவே ஒரு உதாரணம், வயல்ல விளையுதுடி.
0: சரிக்கா, வரட்டினா என்ன?
1: வரட்டினா எருமுட்டைன்னு கிராமத்துல சொல்வாங்க, கேள்விப்பட்டது இல்லையா நீ?
0: ஆமா ஆமாக்கா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது.
1: எருமுட்டை தட்டியது எதனாலே?
3: எரிபொருள் மிச்சமாகும் அதனாலே.
0: நான் கேட்ட கேள்விக்கும் இந்த பாட்டுக்கும் என்னக்கா சம்பந்தம்?
1: இருக்கே, ஃப்ரிட்ஜ்ல இருந்து என்ன வருது?
3: குளோரோ கார்பன்.
1: ஏசில இருந்து
3: கார்பன்.
1: இது மாதிரி டூ வீலர், பஸ், காரு, லாரி, இதனோட கரும்புகை எல்லாம் சேர்ந்து ஓசோன் லேயர ஓட்டையாக்குது. இது எல்லாத்தையும் எப்பவோ வெளிநாட்டுக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டு சைக்கிளுக்கு மாறிட்டாங்க.
0: நாமதான் எப்பதான் மாற போறோம்?
2: கூடிய சீக்கிரத்துல மாறிடுவோம்ல?
4: சீக்கிரம் மாறிடுவோம் நம்பிக்கை இருக்கு.
0: எதனால எதனால எதனால அதனாலன்னு இப்ப புரிஞ்சதுக்கா? அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம்க்கா.
1: என்னடி எல்லாம் இப்பதான் புரிஞ்சதுன்ன? அதுக்குள்ள என்ன சந்தேகம்?
0: இல்லக்கா, இது வேற சந்தேகம்க்கா.
1: சரி கேளு.
0: இயற்கையோட எசஞ்சு வாழணும்னா மறுபடியும் காட்டுக்குள்ளயும் குகைக்குள்ளயும் போய் வாழணுமாக்கா?
1: அடி பைத்தியமே, வெறும் காடு மரம் வளர்த்து மழவர சமாச்சாரம் இல்ல நான் சொல்ல வர்றது. நேரம் இல்லாததுனால சில முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ.
0: சொல்லுங்கக்கா.
1: அந்த காலத்துல ஆயுர்வேத வைத்தியம், கை வைத்தியம், பாட்டி வைத்தியம் அப்படின்னு எப்படிப்பட்ட நோய்க்கும் மருந்து கண்டுபிடிச்சு சாப்பிட்டு 100 வருஷத்துக்கும் மேல வாழ்ந்திருக்காங்க. இப்ப மூலிகை பண்ண, கீரை தோட்டம், மாடியிலேயே பூ காய்கறி தோட்டம் வளர்க்கறதும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும். சுக்க அரைச்சு பத்து போட்டா தலைவலி போயே போச்சு.

0: இப்படி சிறியானங்க பாம்பு கடிக்கு நல்லது, சீலானல்லி காமாலைக்கு நல்லது, சோளம் கம்பு தினமாவு கேழ்வரகு இதெல்லாம் உடம்புக்கு சத்து தர பண்டமடி. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் தண்டமடி.
1: ஆமாக்கா, எங்க அம்மா கூட சொல்வாங்க, மருதாணியும் செம்பரத்தையும் அரைச்சி போட்டா கூந்தல் நல்லா வளருமாக்கா. கருந்துளசி தூள் ஈறு பேன் தொல்லைக்கெல்லாம் ரொம்ப நல்லதாக்கா. பழமொழி கூட சொல்லுவாங்களே, ஆளும் வேலும் பல்லு குருதின்னு. ஆலங்குச்சி வேலங்குச்சி வேப்பங்குச்சி இதெல்லாம் நேச்சுரல் பிரஷ் அண்ட் பேஸ்ட்டுக்கா, காசு கூட செலவில்லை.
0: அப்ப நம்ம டியூட்டி என்னன்னா.

0: கிடைத்தோம்,
1: தராங்க திமி கிடைத்தோம், தராங்க திமி கிடைத்தோம். நன்றி, வணக்கம்.
2: இவ்வளவு நேரம் நாங்க பாடின சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிற விழிப்புணர்வு நிகழ்ச்சிய கேட்டு ரசிச்சிருப்பீங்க. கேட்டது மட்டும் இல்லாம தினசரி வாழ்க்கையில நாம வாழுற பூமியை காப்பாத்த முயற்சி பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். நன்றி, வணக்கம்.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா, நான் வெளில போறேன். கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அனுப்பிச்சிட்டேன். லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்திருக்க.
1: எதுக்கு நான் அனுக்கினு? திருப்பி வந்தது திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்ல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டேன். மேரேஜஸ், பர்த்டேஸ்க்கெலாம் கிஃப்ட்டு எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா விற்று போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னார். அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பித்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமாக இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுன்னு.

0: நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஈவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுறலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி
2: தான் அவர் ரேடியோ, அவர் சொசைட்டி, அவர் பிரைட்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. சென்னையே புரட்டி போட்ட மழை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். எப்போதுமே கலகலன்னு இருக்கிற சென்னையை ஒரு 3 நாளா அப்படியே இடமே தெரியாத மாத்திருச்சு இந்த மழை. 3 நாளா யாரும் வெளியே கூட வர முடியல. நான் எதிர்ச்சியா வெளியே போய் பார்த்தா 6 அடி 8 அடிக்கு தண்ணியே வீட்டு வாசல்லையே ஓடிட்டு இருக்கு. அந்த தண்ணியும் கிளீனாவும் இல்ல, இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எங்கிருந்தோ தூக்கிட்டு வேற வருது. அதனால பரவிய வியாதியோ ரொம்ப அதிகம். இதை பத்தி இன்னைக்கு பேச போறோம். நான் உங்க ஆர்ஜி ஐஸ்வர்யா, என் கூட கருத்துக்களை பகிர்ந்துக்காக ஹர்ஷினி வந்திருக்காங்க. வணக்கம் ஹர்ஷினி.
1: வணக்கம் ஐஸ்வர்யா.
0: நீங்க எப்படி இருந்தீங்க 3 நாளா? நல்ல ஜாக்கிரதையா இருந்தீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்ததா? உங்க ஏரியாலாம் எப்படி இருந்தது? நீங்க எங்க இருந்து வரீங்க?
1: நான் வந்து ட்ரிப்ளிகேன் ஏரியாலேருந்து வரேன். பாத்தீங்கன்னா எங்க ஏரியா கார்பரேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் வாலண்டியரிங் குரூப் கால் சைமா ஏற்கனவே இந்த டிசாஸ்டர் வருது, இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு யோசிச்சு அவங்க வந்து ட்ரைனேஜ் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி அந்த வாட்டர் இன்கேஸ் வந்ததுன்னா நேராக வந்து ட்ரிப்ளிகேனில் கோயிலுக்கு சேர்ந்தது குளம் இருக்கு, குளத்துக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி, இல்லை நேராக பீச், அதுக்கு அப்படியே பீச் தண்ணியோடு போய் சேர்ற மாதிரி ஒர்க்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் எங்களுக்கு சுத்தமாக தண்ணியே கிடையாது. ட்ரிப்ளிகேனில் பேசிக்கலி என்ன பண்ணாங்கன்னா இந்த எல்லா நாளுமே வாலண்டியரிங் ஒர்க், அபவுட் நியர்லி 10 different places la volunteers full ah irundanga na evlo peruma pattadna at least oru family la irundhu rendu peradhu vandupanga
0: யாருமே இந்த மழை வந்து எதிர்பார்க்காதது ஒரு விஷயம்தான். எதிர்பார்த்ததுனா நம்மளும் இந்த மாதிரி முன்னாடியே முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கலாம்ன்றது தான் என்னோட அபிப்பிராயம். நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா மழையை பத்தி?
1: இப்போ இந்த மழை பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே வர்ஸ்ட் இந்த வருஷத்தோட அப்படின்னு நம்ப சொல்லலாம். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 10th December வரைக்குமே 400 பேர்கிட்ட மழையினால காலமாயிருக்காங்க. அது தவிர நியர்லி 1,80,000 பேரை ஒரு சேஃபான பிளேஸுக்கு மாற்றி வச்சிருக்காங்க. இந்த வருஷத்தில் இதுதான் இருக்கிறதுலே வர்ஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்னு இந்த ரெயினுக்கு பேர் சொல்லியிருக்காங்க. நியர்லி 20,000 crore டு 1,00,000 crore வரைக்கும் லாஸஸ் ஆயிருக்கு. எதனால நம்மளுக்கு இவ்வளோ லாஸ்ன்னு நினைக்கிறீங்க? எதனால தண்ணின்லாம் நின்றுருக்கு? ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னா ஏற்கனவே ஏரி

0: அங்க போய் ஆக்குபை பண்றதுனால அவங்களுக்கு அவேராகவும் இல்ல அதை பத்தி. ஸோ அவங்க மூடத்தனமா இருக்கிறதுனால அவங்களும் கண்ணில் மண்ணை போட்டுட்டு அந்த மாதிரி இடத்த வித்துடுறாங்க. இப்போ அதனால பாதிக்கப்படுறதுனால நம்ம மக்கள் தான்.
1: 20 வருஷத்துக்கும் இப்பைக்கும்குள்ள 300 நீர்நிலைகளை அவங்க வந்து மூடி இருக்காங்க. அது எல்லாமே இப்ப காணவே காணும். எங்க போச்சு அந்த இடத்துலாம்? இப்ப என்ன ஆச்சு? இப்போ அந்த இடம் எல்லாமே ஒன்னு ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் இல்லனா ஐடி பார்க்.
0: ஐடி பார்க் பார்த்தீங்கன்னா மகேந்திரா சிட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் அவ்வளோ தண்ணி வந்துருக்கு. அவங்களுக்கு இதனாலே ஒரு நாள் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நிறையா லாஸ் ஆயிருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி 20,000 கோடி லாஸ் எப்படி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒர்க் ஆகாததுனாலையும், நிறையா வீட்டுக்குள்ளே தண்ணி போனது, நிறைய எலக்ட்ரானிக்ஸ் போனதாலையும், அதே மாதிரி நெட்ஒர்க்ஸ் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லீடிங் நெட்ஒர்க்ஸ் எல்லாருமே கனெக்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு இருந்தது. ஸோ அவங்களுக்காகனாலேயே நிறையா லாஸ் ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 3 நாளைக்கு மக்களால் யார் கூடயும் தொடர்புலேயே இருக்க முடியல. அப்போது எவ்வளோ ஹெல்ப் பண்ணது என்னன்னா நம்ம எஃப்எம் தான். எல்லாருமே எஃப்எம் மட்டும்தான் கேட்க முடிஞ்சது, வேறு ஒரு சோர்ஸே இல்லை. எஃப்எம் தான் ஒரே மீன்ஸ் அப்படின்னு சொன்னல, எங்களுக்கு எல்லா நியூஸுமே எஃப்எம் வழியாக தான் வந்தது. ஸ்கூல் லீவ்லேருந்து எந்த இடத்துல எப்படி மழை பெய்யுது, அடுத்த வெதர் ஃபோர்காஸ்ட் எல்லாமே நாங்கள் ரேடியோவில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கும் எங்கள் ஏரியாவில் 4 நாளைக்கு பவர் இல்லை. மொபைல் சார்ஜ் பண்ணுறது கூட என்னோட நெய்பர் வந்து சோலார் சிஸ்டம், சோலார் பவர் கனெக்ட் பண்ண தெரிஞ்சவர்னால அவர் வழியாக நாங்கள் சார்ஜ் பண்ணி அப்படிதான் மொபைல யூஸ் பண்ண முடிஞ்சது. இருந்து என்ன பிரயோஜனம்? நெட்ஒர்க் இல்லை, வைஃபை இல்லை, எதுவுமே யூஸ் பண்ண முடியல. நிறைய கம்பெனிஸ் வந்து லாஸ்ல இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: மோஸ்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஈவன் தண்ணி இருந்தாலும் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியல, பவர் இல்லை, அதனால எல்லா எம்ப்ளாயீஸையும் வேற ஒரு ஸ்டேட், மோஸ்ட்லி பெங்களூர் இல்லை ஹைதராபாத் இல்லை கேரளா, இங்கே எங்கேயாவது போய் தான் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 or 3 weeks எல்லாருமே எம்ப்ளாயீஸ் அங்கேருந்து தான் ஒர்க் பண்ண முடியுமா, அன்டில் எவ்ரி திங் இஸ் பேக் ஆன் ட்ராக். இவனும் இந்த விஷயம்லாம் ரொம்ப டிப்ரெஸிங்காக, மழை இவ்வளோ அடிச்சு போச்சு இதெல்லாம் இருந்தாலும், நம்ம ஒரு பிரைட் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட வாலண்டியர்ஸ் தான்.
0: அதை பற்றி நீங்கள் பேசியே ஆகணும். அவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்ச, என்னால் முடிஞ்சதுவே நானும் செஞ்சேன். எனக்கு தெரிஞ்ச பசங்க எல்லாமே சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால இந்த அப்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யார் யாருன்னே தெரியாது. பவர் இல்லாததுனால நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து மாடியில சமைக்கிறது, அவங்க ஃபேட்ல இருக்கவங்களுக்குலாம் ஃபுட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரைட் சைட் சொன்னப்போ நிறைய யூனிட்டி நமக்குள்ள வந்து, யாருன்னே தெரியாதவங்களாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. வாலண்டியர்ஸ்லாம் என்ன அப்படின்னா, நம்ம அப்துல் கலாம் எதிர்பார்த்த மாதிரியே அத்தனை பேரும், இதாவது இந்த மழையில நம்ம சர்வே பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் யங்ஸ்டர்ஸ் தான். அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, யங்ஸ்டர்ஸ் தான் நம்ம நாளை இந்தியா பாத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவரோட ஹோப்பை விடாம அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க நம்ம மக்களுக்கு.
1: அவ்வளோ பண்ணிருக்காங்க, எனக்கு கண்ணில இருந்து தண்ணி வந்துட்டு. லிட்ரலி நீ யாரு, எங்கேருந்து வர, நீ ஒரு டிஸ்கிரிமினேஷன்ஸ் அது எதுவுமே இங்கே இல்லாத போது உனக்கு ஒரு உள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு பார், அது வந்து அமேசிங் ஃபீலிங்.
0: அதே மாதிரியே நீ போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கும் போதோ இல்லை ஒரு ட்ரெஸ் கொடுக்கும் போதோ அவங்க மூஞ்சியில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பாரு. 1 crore rupees பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும் சரி, அதை பார்த்து ரசிக்கிறதை விட இவங்க கண்ணிலேருந்து ஒரு ஒரு ஹாப்பினஸை பார்க்குறவங்களுக்கு ஈடே கிடையாது.
1: நீ பேங்க் பேலன்ஸ்னு சொன்னும் போது தான் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்னதான் எவ்வளோ காசு இருந்தாலும் அது வந்து எதுவுமே பிரயோஜனமே இல்லாத ஆனது இந்த ரெயின்னாலதான். பி ரிச் ஆர் புவர், எல்லாருக்கும் யாரோட ஒருத்தர் உதவி தேவை இருந்தது.
0: நேச்சர் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்கிட்ட வீடு ஃபுல்லாக காசு இருந்தாலும் அவங்க எல்லாம் தேவைப்பட்டது என்னன்னா ஒரு மொட்டை மாடியில் ஒரே ஒரு ஃபுட் பேக்கெட் அவ்வளோதான். கோடி கோடியா பணம் இருந்தாலும் பேங்க்கு ஆக்சஸ் பண்ண முடியல, வீட்டுக்கு வெளியே வர முடியல. நிறைய ரிச் பீப்புள் என்ன போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, என்கிட்ட இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நான் இன்கிரிமெண்ட் பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், இது வரைக்கும் இதை பத்திலாம் நான் நினைச்சதே கிடையாது, ஆனா இந்த 2 நாளும் நான் மொட்டை மாடியில தான் இருந்தேன், ஹெலிகாப்டர் எப்படா வரும், எப்படா சாப்பாடு வரும் தான் இருந்தேன் அப்படின்னாங்க.
1: இதோட என்னன்னா எல்லாருமே சென்னை

0: பார்த்து ஒரு பிரமிக்கிற ரேஞ்சுக்கு நம்ம பசங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எந்த டிசாஸ்டர் வந்தாலும் நம்மளால முடியும், நம்ம வந்து ஹவு மெனி டைம்ஸ் யூ ஃபால் யூ வில் ரைஸ், அதை வந்து நம்ம அதுதான் காட்டியிருக்கோம்.
1: உங்க ட்ரிப்ளிகேட் ஏரியாவில் இருக்கிற பார்த்தசாரதி கோவில் பத்தி பார்த்தோம்னாலே எல்லாமே இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் க்ரீட், ஆல் த முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் வேர் இன் டு யுவர் டெம்பிள். சி அங்கதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சமைச்சு கொடுத்த இடமே அங்கதான். அப்போ நம்ம டெம்பிள்ஸ்லாம் நம்ம எப்போதும் யூஸ்வலா பேசுற மாதிரி இந்த மாதிரி உள்ள அனுமதிக்க மாட்டாங்கன்னு இல்லாம அவ்வளோ ஒரு யூனிட்டி தெரிஞ்சிருச்சு. சென்னையில சென்னையை ரெஸ்கியூ பண்ண சென்னை தான் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம மக்கள் காமிச்சிருக்காங்க.
0: நம்மளுக்கு வந்து வேற வேற ஊர்ல இருந்து வேற நாட்டில இருந்துலாம் ஹெல்ப் வந்துச்சு, எல்லாருமே வந்தாங்க, ஒன்னா இருந்தோம். ஆனா இங்கேயும் நம்ம நாட்டிலே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் ஏன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு மக்கள்லாம் ரியாக்ட் பண்ணாங்க பாருங்க, நீ வந்து எப்படி இதெல்லாம் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிட்டி அது வந்து காட்டின போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு.
1: நம்ம இந்தியன் ஆர்மி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில தான் இது வரைக்கும் விக்டிம்ஸை விட நாங்கள் வாலண்டியர்ஸ் அதிகமாக பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும் போது நமக்கு எவ்வளோ ஒரு மாதிரி புல்லரிச்சிருக்குன்னு கேட்கும் போது, நம்ம பசங்க எல்லாருமே ஒரு எதுவுமே யோசிக்காம மற்றவங்களுக்காக நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ இந்த மாதிரி வண்டியும் இல்ல பெட்ரோலும் கிடைக்கல, அவங்க போட்ல எல்லாம் போய் கூட சர்வீஸ் பண்ணிருக்காங்க.
0: இப்போ சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நியர்லி 12 feet வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. 12 feet ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்கோட டபுள் த சைஸ், பாதி வீடு எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்குமே முழுகிடுச்சு.
1: என்னோட அப்பார்ட்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா எங்க வீட்டு கிரவுண்ட் ஃபுளோர்க்குள்ள தண்ணி வந்துருச்சு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவங்களுக்கு அவசரத்துல அவங்களுக்கு எதை எடுத்துட்டு போகணும்னு கூட அவங்களுக்கு தெரியல. நிறைய பேரோட சர்டிபிகேட்ஸ் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெள்ளத்துல போயிருக்கு. அதனால நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றேன் அப்படின்னாங்கன்னா, ரேஷன் கார்டு டூப்ளிகேட் இஷ்யூ பண்றாங்க, பாஸ்போர்ட் நியூ பாஸ்போர்ட் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப்ஸையும் முன் வச்சிருக்காங்க.
0: இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் மழையால பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் ₹5,000 கொடுக்கறாங்க.
1: வாலண்டியர்ஸ் சொன்னப்ப எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நிறைய சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டொனேட் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆர்ஜே பாலாஜி கூட நிறைய இடத்துக்கு போயிட்டு சர்வீஸ் பண்ணிருக்காரு. அவரே அது எல்லா இடத்துக்கும் போயிட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவர் கூட சேர்ந்து நமக்கு தெரிஞ்ச நடிகர் சித்தார்த் கூட நிறைய ஹெல்ப் பண்ணதா நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி அவங்க எப்படி ஹெல்ப் கேதர் பண்ணாங்க அப்படின்னா, சமூக வலைத்தளம் தான், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் இது ரெண்டுத்துலயும் அவங்க போஸ்ட் பண்ணதான் மக்கள்லாம் பார்த்துட்டு வாலண்டியரா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணாங்க.
0: ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் பார்த்தீங்கன்னா எங்க எங்க இருந்தோம்லாம் இப்போ உங்களால கான்டாக்ட் பண்ண முடியல, ஆனா உங்களோட ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ நம்பர் போகுது, அவங்களுக்கு சொல்லிட்டீங்க, அவங்க கிட்ட நெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து அவங்க போய் ஏதாவது ஒரு பேஜ்ல போய் இங்க இருக்காங்க அவங்கள ரெஸ்கியூ பண்ணும் அப்படின்னு மெசேஜ்லாம் வருது. நிறைய பேரை இந்த மாதிரி ஆன்லைன் போர்ட்டல் மூலியமா தான் காப்பாத்திருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் எதுவுமே இல்லை, ஆனா எப்படியாவது யாருக்காவது ஒருத்தருக்கு தகவல் சொல்லிட்டாங்கன்னா அங்கேந்து பரவித்து. அதை தவிர நிறைய வாலண்டியர்ஸ் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்றவங்க, இப்ப ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லார நம்பருமே யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபேஸ்புக்ல போட்டாங்க, அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகி தான் இப்படி நம்பர்ஸ்லாம் நிறையா கிடைச்சிது. அதை தவிர பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே கூகுள் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதில் வந்து ஒரு பேஜ், அது வந்து எக்ஸல் ஷீட் மாதிரி, அதை வந்து கிரியேட் பண்ணிட்டு உங்கள் வாலண்டியர்ஸ் பேர், எந்த ஏரியாலாம் அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்க நம்பர், என்ன டைமுக்கு கான்டாக்ட் பண்ணலாம், அதெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதை தவிர இன்னொரு இடத்துல இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ், யாருக்கெல்லாம் ரெஸ்கியூ பண்ணணும் அதெல்லாமும் இருந்தது.
1: இதை சமூக வலைதளம் பத்தி பேசும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஹெலிகாப்டர் வந்து ஒரு பிரெக்னன்ட் லேடியை ரெஸ்கியூ பண்ற மாதிரி இருந்தது. அதை பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அதாவது அவங்க மொட்டை மாடியில டாங்க் மேல அவங்களை நிக்க வச்சுட்டு ஹெலிகாப்டர் வந்து அந்த லேடிக்கு எமர்ஜென்சி அப்படின்னால அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுனாலயும் அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போனாங்க.
0: இந்த பத்தி சொல்லும் போது நம்ம மென்ஷன் பண்ணியே தீர்ந்தோம் இந்த விஷயம். ஒரு டாக்டர் 3 நாள்ல 19 பேருக்கு டெலிவரி பண்ண ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்ட்டு சில பேர் வேலையே இல்லாம ரூமர்ஸ் எல்லாம் கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 முதல உள்ள வந்துருச்சு. அது தவிர நாசா வந்து இன்னும் பெருசா மழை பெய்ய போகுது அப்படின்றாங்கன்ட்டு பிபிசியில இது சொன்னா, அந்த சேனல்ல அது சொன்னா அப்படின்ட்டு.
1: சென்னை இஸ் பேக் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய இடத்துல நம்ம ரேஷன் கார்டுலாம் திருப்பி வாங்குறதுக்காக நிறைய இடத்துல 28 வரைக்கும் ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. 28 வரைக்கும் சிறப்பு முகாம் நடத்திட்டு இருக்காங்க. பாஸ்போர்ட் ஆபீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து நீங்க உங்க பழைய பாஸ்போர்ட் இல்ல அப்படின்னா அதை நீங்க போய் ரெனியூ பண்றதுக்காக 15 டைம் கொடுத்துருக்காங்க.
0: எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் நிறைய டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, 1 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க பில்ஸ்லாம் 1 கழிச்சு கட்டலாம். இதே மாதிரி ஏர்டெல்ல என்ன பண்ணாங்கன்னா, 10 வரைக்கும் எந்த ஏர்டெல் மொபைலுக்கு வேணாலும் நீங்க ஃப்ரீயா பேசலாம். அதை தவிர 50 MB டேட்டா வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க.
1: இதே மாதிரி பிஎஸ்என்எல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த 1 ஃபுல்லாவே நம்ம லேண்ட்லைன் கால்ஸ் ஃப்ரீ பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்என்எல் 100 MB ஃப்ரீ டேட்டாவும் கொடுத்துருந்தாங்க.
0: பஸ்லாம் பாத்தீங்கன்னா, நியர்லி 80% ஆஃப் த MTC ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்களாம். 20% ஒண்டி தான் ஸ்டாண்டர்ட் வர முடியல அப்படின்னாங்க. இந்த கண்டிஷன்லயும் நம்ம ஊர் மக்கள் தான் வேலைக்கு போறதோ வேலை செய்யறதோ நல்லா பண்ணாங்க.
1: அதே மாதிரி 4 நம்ம MTC பஸ்ல ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் வச்சிருந்தாங்க. அதாவது 5th-8th வரைக்கும் நம்ம மக்கள் எல்லாமே சென்னையில இருந்த பஸ்ல எங்க வேணா ஃப்ரீயா போலான்னு கொடுத்துருந்தாங்க.
0: நம்ம இப்போ சென்னை பத்தியே பேசணும். சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஊர் கடலூர். இவந்தோ அவங்களுக்கும் ரிலீஃப் வாலண்டியர்ஸ் எல்லாரும் போறாங்க. ஆனா அவங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து மெயின் சிட்டிக்கு தான் வராங்க. ரிலீஃப் ஒர்க் இஸ் டன் மெயின்லி இன் த சிட்டி. அதை சுத்தி ஒரு 17-18 வில்லேஜஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் இன்னுமே நம்ம ட்ரை பண்ணி கொஞ்சம் இன்டீரியரா போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அப்படின்னு பாக்கலான்றது என்னோட கருத்து.
1: கரெக்டா சொன்னீங்க ஹர்ஷினி. கடலூர்ல இருந்து நிறைய ரிப்போர்ட் வந்து, இன்ஃபேக்ட் நமக்கு நின்று அப்புறமா அவங்களுக்கு இன்னும் 2 மழை பெஞ்சது நான் நினைக்கிறேன். அவங்களுக்கான ரிலீஃப் ஒர்க்கும் நம்ம கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு நம்புறேன்.
0: மழை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து தண்ணி தேங்கினால நிறைய நோய்கள் வருது. மெயினா பாத்தீங்கன்னா வரது மலேரியா இல்ல லெப்டோஸ்பைரோசிஸ். இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் என்னன்னா, தமிழ்ல எலி ஜரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிம்டம் எப்படி இருக்கும்னா, ஃபீவர் வரும் இல்ல டைஃபாய்டு அந்த மாதிரி ஏதாவது வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ணு மஞ்சளா தெரியும். இல்ல உடனே தயவு செஞ்சு ஒரு கோல்டோ இல்ல ஃபீவரோ வந்துச்சுன்னா போய் டாக்டரா பாருங்க. மாத்திரை போட்டா வீட்லயே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அஜாகிரதையா இருந்துடாதீங்க.
1: இதை பத்தி பேசும்போது என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம கவர்மெண்ட் எல்லாருக்கும் நில வேம்பு குடிநீர் அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த நில வேம்பு குடிநீர் எவ்வளவு பவர்ஃபுல்னு நமக்கு தெரியல. இத்தனால நில வேம்பு குடிநீர் எடுத்துறதுனால என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, ஃபீவரோ கோல்டோ அதாவது அது உடனே சரியா மேஜிக் மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால நம்ம கவர்மெண்ட் அது எல்லாருமே குடிக்கணும் அப்படின்ற நல்ல இன்டென்ஷன்னால ஒரு 3-4 ஸ்ட்ரீட்ஸுக்கு ஒரு இடம் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க குடிக்கிறதுக்காக.
0: இதை தவிர கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, கொசுனால பரவற மலேரியாவை தடுக்க அங்கங்க கொசு மருந்து அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து எங்கெல்லாம் குப்பை தங்கி இருக்கோ ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கிளீன் பண்றது அப்படின்ற விதத்துல தான் ஹெல்ப் பண்றாங்க. இந்த மழை நம்மளுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு. நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னெல்லாம்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு அலாட் ஆன இடம் சேஃபான இடமா பார்த்து வீடு கட்டுங்க. தயவு செஞ்சு இந்த லேக் இருக்கிற இடமோ, முன்னாடி அது ஒரு வாட்டர் பாடியா இருந்த இடத்துலயோ வீடு கட்டாதீங்க. இதை தவிர டிசீஸ்லாம் வராம இருக்க அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்காவது ப்ரிகாஷனரியா வீட்டில் கொசுவலை, ஆன்டி ரெப்லண்ட் அண்ட் தண்ணியை வந்து தயவு செஞ்சு பாயில் பண்ணி குடிக்குங்க.
1: சரி நேர்களே, இந்த மழை வந்து உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும்னு நம்புறேன். இது ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால இனிமே என்ன வந்தாலும் நீங்க அதை எதிர்க்க தயாரா இருப்பீங்கன்னு நம்புறேன். இதை பத்தி என்னோட சில தோழிகள் வந்து மக்களோட கருத்தை கேட்டிருக்காங்க, அதை அடுத்து கேப்போம்.
2: என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு?
3: வீடு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. கிரியாப்பா ரோடு,
2: ஓகே,
3: தேனாம்பேட்டை கிரியாப்பா ரோடு, கலைஞர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கு. யாருமே வந்து பாக்கல, கவர்மெண்ட்லயும் வந்து பாக்கல, அங்க இருக்கிற கவுன்சிலரும் வந்து பாக்கல,
2: வாலண்டியரும்
3: யாருமே வரல. ஏன்னா வரவும் முடியாது, ஏன்னா ஃபுல் ஏரியாவும் தண்ணி.
2: போட்ல யாரு?
3: போட்ல 2 பேர் வந்தா, 2 போட் வந்தது, அவங்கதான் தண்ணி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுவும் 4 நாளைக்கு சாப்பாடு தண்ணி அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஆனா 2 நாளா வந்து பாக்கவே இல்லை, 3ஆம் நாள் வந்துதான் எங்களை பார்த்தாங்க. அவங்களும் வர முடியல, ஏன்னா ஃபுல்லா தண்ணி ஆயிருந்தனால. செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்துச்சு தண்ணி,
2: செகண்ட் ஃப்ளோர்
3: வரைக்கும் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபுல் வீடும் இதாயிடுச்சு. அதுக்கு மேல படிக்கட்டு ஏறக்குள்ள ஒரு 5-6 படிக்கட்டுக்கு ஃபுல்லா ஆயிடுச்சு. எங்களுக்கு இப்ப கூட கொண்டு வந்து ஏதோ ஹெல்ப் பண்றாங்க, ஆனா பொதுமக்களுக்கு தான் பண்றாங்களா? கவர்மெண்ட் யாரும் இருந்து அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸருங்க வந்து தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. மற்றபடி கவர்மெண்ட்டு அந்த மாதிரியெல்லாம் யாரும் அங்கே வந்து ஹெல்ப் பண்ணலை. பெட்ஷீட் கொடுக்குறாங்க, ஏதோ சாப்பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால இங்கே வந்துடுறோம், வீட்டில் யாரும் வாங்க.
2: எப்படி வர முடியும் உங்களுக்கு? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கா?
3: ஆமாங்க, எதுவும் வண்டி வசதி இல்லை, எதுவுமே கிடையாது. இது வரும் டியூட்டிக்கு, நம்ம வேலைக்கு போகணுமேன்றதுக்காக வந்துருக்கு.
2: நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு அப்படி இருக்கா சேம் சிச்சுவேஷன்?
3: நிறைய பேர் இருக்குங்க, அங்கே இவ்வளோ பேர் இருக்கோம் நாங்கள். இங்கேயே நாங்கள் வந்து 12 லேடிஸ் இருக்கோம், 12 லேடிஸ் வீட்லேயுமே தண்ணி பூந்துருச்சு. நாங்கள் 6 நாள் டியூட்டிக்கு கூட வரல இங்கே.
2: யூ ஃபேஸ் எனி ப்ராப்ளம்ஸ் டியூ டு த ரீசன்ட் ரெயின்ஃபால்?
4: எஸ் ஐ ஹவ் ஆக்சுவலி, மை ஹவுஸ் நியர்லி ட்ரவுண்ட்.
2: ஓகே, விச் ஏரியா எக்ஸாக்ட்லி?
4: Have you faced any other problems in your workplace or anywhere else?
5: No, so far nothing in my workplace, but transportation was an issue for 3 weeks. And yeah, other than the drowning of the house and all the things which happened there.
2: How bad is it now?
5: Well, now it's better. I would say it's drained out, the water's drained out, and it's been all right. But then, I'm luckier than most. There's a lot of other people in the area who've been displaced.
2: Okay.
5: Whole families which have been displaced, and it's really bad.
2: Okay, have you provided, have you given out help, or you've tried to help anyone? You've worked in relief camps or somewhere?
5: No, I tried in my own way. I've tried, at least, in my neighborhood, we've tried to help each other out in a lot of, different little ways. But relief camps, no, we've been affected as well. So
2: did you get any relief from
5: it was offered, but lucky for us we didn't actually need it. So
2: okay, so even though your house was drowned, there was nobody to come and help you out of there or something?
5: No, people did come in there, but see, you have to understand that where I live in a kind of 2-story house.
2: Okay.
5: So
2: moved to the second floor?
5: I could just move out to the first floor and the second floor, because the ground floor was inundated.
2: Okay.
5: But the first floor was okay, and so was the second
2: floor. Did you have enough supplies to survive?
5: I've always been smart that way, so I didn't have an issue with that.
2: Okay, thank you so much.
5: No problem.
2: Is your house in a pretty bad condition, or the road, or is there any water?
6: See, my area is not that much raining. Well, that much water is falling.
2: Okay, which area?
6: Raipeta.
2: Raipeta, okay. Has any tree fallen down, or do you have any other problems?
4: like on the connectivity road is
6: connectivity road is our problem is more.
4: Okay, you have problem with transportation.
6: Yeah, 100%.
4: Okay. Is there any other problems you've been facing?
6: No, only

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
3: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லாயிருக்கு.
3: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
3: 50.
1: அதோ கொடுக்காத.
2: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
2: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
3: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
1: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ் தான். அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்ல கிருத்திகா.
1: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை இப்போ.
3: என்னங்க, அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதான் வாங்குறோம், இல்லைன்னா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது ஃபிக்ஸட் ரேட்னு அவசியம் இல்ல, அத நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்தீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: வணக்கம், நான் சின்மய் பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீட்டுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ அ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்குகிறது. சுத்தலாம் வாங்க.

0: all you listeners out there, we just finished the hit list of the famous places in Chennai. That is how the places were before and how they are now. Covering from Tinagar, Triplicane, Mylapore, Alvapet and Anna Nagar.
1: Now we have our next program on Chennai. We're going to talk to people and find out which is their favorite place and what they like the most in Chennai.
2: You're listening to MOP Community Radio 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆச்சி கீதா பேசுகிறேன். என் கூட ஆச்சி அனிஷா இருக்காங்க. எல்லாருக்கும் வெளியே போகுதான் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் பிடிக்கும். எல்லாருக்கும் ஏன் அந்த இடம் பிடிக்கும்ன்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
4: ஹாய் ஹாய், உங்கள் பேர்
5: சார்மி.
4: என்ன பண்ணுறீங்க?
5: நான் ஸ்டூடெண்ட்.
4: உங்களுக்கு சென்னையிலே பிடிச்ச பிளேஸ் எது?
5: பெசன் நகர். அங்கே பீச், அந்த சர்ச், அந்த டெம்பிள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்கவே எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: அங்கே உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்?
5: ஸ்பெஷல்னா சர்ச்சும் டெம்பிளையும் பக்கத்தில் இருக்கிறதுனால சர்ச்சுக்கும் போவோம், டெம்பிளுக்கும் போவோம். ஸோ அதுவும் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பீச்சில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப டைம் பிடிக்கும்.
4: தேங்க்யூ.
6: ஹாய்
7: ஹாய்,
6: உங்கள் பேர் என்ன?
7: தீபிகா.
6: என்ன பண்ணுறீங்க?
7: நான் இப்போ தான் காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிட்டுருக்கேன்.
6: உங்களுக்கு சென்னையிலே பிடிச்ச பிளேஸ் எது?
7: சென்னையிலே பிடிச்ச பிளேஸ்னா என் வீடு தான்.
6: வீடு தானா? ஏன் பிடிக்கும்?
7: ஏன்னா எப்போ போனாலும் எங்கள் வீட்டுக்கு வந்து திறந்தே இருக்கும் யார் வந்தாலும். அப்புறம் என்ன, மூணு வேலையும் நல்லா சோறு கிடைக்கும்.
6: தேங்க்ஸ்.
4: ஹாய்
6: ஹாய்,
4: உங்கள் பேர் பாக்கியலட்சுமி. என்ன பண்ணுறீங்க?
6: ஸ்டூடெண்ட்.
4: உங்களுக்கு சென்னையில் பிடிச்ச பிளேஸ்?
6: மகாபலிபுரம்.
4: எதனால பிடிச்சிருக்கு?
6: அது அப்படி தமிழச்சி அப்படின்னு சொல்லும் போது பெருமையாக இருக்கும் மகாபலிபுரத்தை பார்க்கும்போது.
4: ரொம்ப தேங்க்ஸ். ஹாய்
8: ஹாய்,
4: உங்கள் பேர்
8: மேகா.
4: என்ன பண்ணுறீங்க?
8: நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன்.
4: உங்களுக்கு இது சென்னையிலே பிடிச்ச பிளேஸ்?
8: சென்னையிலாம் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்க ரொம்ப பிடிக்கும். குயின்ஸ்லாண்ட் போகிறது ரொம்ப பிடிக்கும்.
4: உங்களுக்கு ஏன் அந்த இடம் பிடிச்சிருக்கு?
8: சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலி எல்லாம் கெட் டுகெதர்னா குயின் அம்யூஸ்மெண்ட் பார்க்க அந்த மாதிரி தான் போவோம். அதனால.
4: ஹாய்
9: ஹாய்,
4: உங்கள் பேர்
9: நந்தினி.
4: என்ன பண்ணுறீங்க?
9: பிஎஸ்சி மேக்ஸ் தேர்ட் இயர்.
4: உங்களுக்கு சென்னையில் பிடிச்ச பிளேஸ்?
9: எனக்கு பேசிக்காக எல்லா ஹோட்டல்ஸுமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ரொம்ப பிடிச்சது வந்து பிண்டுன்னு ஒரு ஹோட்டல் வேலைச்சேரியில். ஏன்னா அங்கே எல்லா ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால ரொம்ப பிடிக்கும்.
4: தேங்க்யூ.
6: ஹாய்
10: ஹாய்,
6: உங்கள் பேர் என்னது?
10: காவேரி.
6: நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
10: ஒர்க் பண்ணுறேன்.
6: உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
10: ட்ரிபிள்கேணி. பார்த்தசாரதி கோயில் பிடிக்கும் ரொம்ப.
6: உங்களுக்கு ஏன் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்?
10: அது ரொம்ப அந்த இடம் ரொம்ப இதுவாக நீட்டாக இருக்கும். கோயில் ரொம்ப மனசுக்கு வந்து சாந்தமாக இருக்கும். அது போயிட்டு வந்தால் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்.
6: சரி, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஹாய்
11: ஹாய்,
6: உங்கள் பேர் என்ன?
11: என் பேர் வந்து ஷம்ஷு நிஷா.
6: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
11: ஹவுஸ் ஒய்ஃப்.
6: உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
11: சென்னையில் வந்து பீச் தான் ஃபர்ஸ்ட். பீச்.
6: ஏன் உங்களுக்கு பீச் பிடிக்கும்?
11: பீச் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளேஸ். அது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது பீச் தான்.
6: ரொம்ப தேங்க்ஸ். ஹாய்
12: ஹாய்,
6: உங்கள் பேர் என்ன?
12: விஜிலா.
6: உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
12: பெசன் நகர் பீச்.
6: உங்களுக்கு ஏன் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்?
12: சர்ச்சு பக்கத்தில் இருக்குது, சர்ச்சுக்கு போயிட்டு.
6: பாய், தேங்க்ஸ்.
12: பாய், தேங்க்ஸ்.
6: ஹாய்
13: ஹாய்,
6: உங்கள் பேர் என்ன?
13: மேரி சுகன்யா.
6: என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
13: பிஎஸ்சி ஃபைனல் இயர்.
6: ஓகே, உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
13: மெரினா பீச்.
6: மெரினா பீச்சா? உங்களுக்கு ஏன் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்?
13: என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். ஸோ தட்.
6: ஓகே, தேங்க்யூ. ஹாய்
14: ஹலோ,
6: உங்கள் பேர் என்ன?
14: முத்து.
6: நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க?
14: ரயில்வேல ஒர்க் பண்ணுறேன்.
6: உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
14: சென்னையில் பிடிச்சது ரயில்வே ஹெட் ஆஃபீஸ்.
6: உங்களுக்கு ஏன் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு?
14: இந்த 50 வயசில் 27 வருஷமாக நான் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால தினந்தோறும் நான் காலையில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் அங்கே இருக்கிறதுனால அந்த பில்டிங்கினுடைய அழகு, அந்த வெள்ளைக்காரன் பார்த்து பார்த்து கட்டின நூற்றாண்டுகளை கலக்கிறதுனால அந்த ஏன்னா முழுக்க நான் அந்த பில்டிங்லேயே வாசம் செய்கிறதுனால அது பிடிச்சிருக்கு.
6: பாய், தேங்க்ஸ்.
12: பாய், தேங்க்ஸ். ஒரு ஒருத்தவங்களுக்கும் சென்னையில் பிடிச்ச இடத்த பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். சென்னையில் இருக்க எல்லா இடமே சூப்பர் தான், எல்லாமே சம மாஸ். சென்னைனாவே கெத்து தான். தேங்க்யூ. பை. சைனிங் ஆஃப் பை ஆர்ஜே அனிஷா அண்ட் ஆர்ஜே கீதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
0: So next on the studio and the show, we have three people here with us discussing the capital of Chennai. Gopika, Abhinaya and Janani. And stay tuned. You are listening to MOP Community Radio 107.8. Our community, our radio, our pride.

0: இவங்கெல்லாம் ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கே இன்னொரு கேள்வி தான் பதில். தமிழ்நாட்டுக்கே சென்னை கேபிட்டல்னா சென்னைக்கு எந்த ஏரியா கேபிட்டலாக வைக்கலாம்?
1: சென்னைக்கு கேபிட்டல் வைக்கணும்னு நினச்சேன்னா அது கண்டிப்பாக மயிலாப்பூரா தான் இருக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா மாமிஸ் மெஸ் இருக்கு, சிட்டி சென்டர் இருக்குது, கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் செகண்ட் பீச்சும் அங்கே தாங்க இருக்குது.
2: பீச் வச்சு என்ன பண்ணுவ மாமி, சுண்டல் தானே போய் திங்குவ, உஸ்மான் ரோட் போயிருக்கியா, ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போயிருக்கியா, அதுதான் ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லுவாங்க.
1: அங்கே ஏதாச்சும் தியேட்டர் இருக்கா? கிருஷ்ணவேணி தியேட்டர்லாம் தியேட்டர்னு சொல்லாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். கிருஷ்ணவேணிலாம் ஒரு தியேட்டர்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க ப்ளீஸ், நிறுத்திக்கோங்க.
3: நீங்கெல்லாம் சென்னை சென்னைன்னு உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்களே, படம் எடுக்கணும்னா வடபழனி கோடம்பாக்கம்னு அந்த சைடு தான் நான் வந்தானோ? கோலிவுட் கோலிவுட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நம்ம கோடம்பாக்கம் தான். ஓகே, நாங்க எடுக்கிற சினிமானால தான் உலகத்துக்கே சென்னைனா என்னன்னு தெரியுது. காக்கா முட்டை படம் பாத்தீங்கல்ல, வடபழனி த கேபிட்டல் ஃபார் சினிமா அண்ட் ஆல்சோ த கேபிட்டல் ஃபார் சென்னை, அவ்வளவுதான். என்னதான் நீங்க சினிமான்னு எடுத்தாலும் வீக்கெண்ட் வீக்கெண்ட் அதுக்கு ஆடியன்ஸ் அப்ளை பண்றது நாங்க தான். வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால் பாத்திருக்கீங்கல்ல, வேளச்சேரி இஸ் தி ஹேண்ட்ஸ் டவுன் சாய்ஸ் மா.
1: சென்னையோட ஜிடிபி என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஜிடிபி என்ன தெரியுமா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகே, என்ன வடபழனி புரிஞ்சதா?
3: சரி சரி, சீனோட
1: we are the industry dust, we provide 52.7 of employment of the city. சென்னையோட டெவலப்மென்ட் கே நாங்க தான் காரணம். சோ கிண்டி இஸ் தி கேபிடல் ஆஃப் தி சிட்டி.
3: என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க, பெரிய ஆளாயிட்டா உங்க ரூட்ஸே மறந்துடுவீங்களா? அடியார் இஸ் தி எஜுகேஷனல் எபிசென்டருங்க. அண்ணா ஜெம் ஸ்கூல், சென்ட் மைக்கேல், சென்ட் பேட்ரிக், கேஆர்எம்எம், சென்ட் பேட்ரிஷியன், மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பிவிஎம், கவர்மெண்ட் ஸ்கூல், பாரத் ஸ்கூல், சிஇஜின்னு ஐஐடி வரைக்கும் எல்லாமே எங்க ஏரியால தாங்க இருக்கு. எங்க ஏரியா மேல சேட்டலைட் வச்சா நாட்டுக்கே டிகிரி கிடைச்ச மாதிரி. Dude, what you guys are saying is just oblivious to me. I mean, let's get to the real deal, man. Talk premium. Talk KNK. Chennai's very own Times Square, Van Heusen, NLP Sandys, Haagen-Dazs. It's Nungambakkam, man. Enga solu papa? We have the best food, the best properties, and most importantly, the best girls.
4: Bro, keep your eye candy to yourself, because at the end of the day, all of you along with your eye candy are going to come here to time pass. So what's the point in fighting? You guys need to learn how to chill like us. Look at us. We are not competing for the Chennai's capital post. This is Bessie, ma'am.
1: அப்போ இங்க வந்து நீ என்ன பண்ற?
4: ஃப்ரீயா காஃபி ஆஃப்டர் மீட்டிங் சொன்னாங்க இல்லையா?
3: பாஸ் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அண்ணா நகர் பக்கம் வந்திருக்கீங்களா? பிளான் ரோட்ஸ், பக்கா லேஅவுட்ஸ். அண்ணா நகர் டவர் பார்க் மேல போய் பாத்தீங்கன்னா அண்ணா நகர் ஃபுல்லா தெரியும் பாஸ். அண்ணா நகர் ஆட்சியை பத்தி சொல்லவே தேவையில்லை.
1: பாஸ் நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்ல, அண்ணா நகர் வேற ஒரு நாடு தெரியாம நாங்க உங்களை கூப்பிட்டுட்டோம்.
3: பாஸ் பாஸ் பாஸ் சென்னை பாஸ்
1: அதை நாங்க சொல்லணும் பாஸ். மிஸ்டேக்ஸ் ஹேப்பன்ஸ் மேன். ஜர்னி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பி கேர்ஃபுல்
3: சார். சரி,
1: காஃபி கொடுப்பாங்க, வெளியே போய் சாப்பிடுங்க. டைம் ஜோன் மாத்திக்கோ மச்சான், சீக்கிரமாவே.
3: ஏ கே போல்ற தூ கே போல்ற, கேபிட்டல் கேபிட்டல்னு சொல்றீங்கோ, நாங்க தான் எல்லாருக்கும் கேபிட்டல் தரோம் சிட்டில. எங்க ஏரியாக்கு வாங்கோ, எத்தனை ஸ்வீட் கடை இருக்குதோ தெரியுமா? ஹோலி கொண்டாடுறதெல்லாம் எங்க ஏரியா தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. ஏ கிண்டி வரே பச்சா, ஜலேபி தரே வரியா?
1: ஜலேபி தராங்களா? எங்க எங்க? வடபழனி தூங்கி எழுந்தாச்சா?
3: அரே கொடம்பாக்கம் உனக்கு வேணுமா?
1: கெட் லாஸ்ட்.
3: போடா போடா, படம் எடுக்க எங்க ஏரியாக்கு தானடா வருவேன் வட்டிக்கு கடன் வாங்கறதுக்கு. உனக்கு மட்டும் அஞ்சு வட்டிக்கு தருவேண்டா. You oldies are all boring. All our pet is the shiz, yo. US oda capital enna theriyuma? New York, the big apple. The city that never sleeps, just like all our pet. Small world munja Havana. Havana munja Dublin. Dublin munja illusions. You know what? Tonight the party is on me. And guess who is DJing? Ha! Yours truly. Peace out, bro. All our pet for capital.
5: Now, I, RJ Sanjana, I'm going to talk about something very nice, interesting to hear. The top 10 places one must visit when they visit Chennai. And stay tuned, you are listening to MOP Community Radio 107.8. Our community, our radio, our pride.
6: T Nagar, KK Nagar, Anna Nagar, Besan Nagar.

0: எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞக்கும் வேலை வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம், அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது எம்ஓபி கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது.
1: வணக்கம். நமது எம்ஓபி சமுதாய வானொலியின் 107.8 அறிவு பயணத்திற்கான தேடலில் உங்களுடன் பயணிப்பது அப்துல் கரீம். நமது எம்ஓபி சமுதாய வானொலியின் 107.8 அறிவு பயணத்தின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, பிஏஓ குரூப் 2 இதற்கான பொது தமிழ் பகுதியை பார்த்துட்ருக்கோம். அதில் இலக்கியம், இலக்கணம், தமிழறிஞர்கள், அவர்கள் தமிழ் தொண்டுன்ற பகுதியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இலக்கணத்தை பற்றி பல்வேறு தலைப்புகளை பார்த்துட்ருக்கோம். இப்போ தொடர்ச்சியான தலைப்புகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், இது வந்து ரொம்ப மிக எளிமையான பகுதி. இந்த பகுதியில் எப்படி இருக்குன்னா 4 வாக்கியங்கள் கொடுத்துருக்கோம். அந்த 4 வாக்கியத்தில் ஒரு வாக்கியத்தை தவிர மற்ற எல்லா வாக்கியமும் சொற்கள் இடம் மாறி இருக்கும். அதில் சரியான ஒரு வாக்கியம் மட்டும் சரியாக அமைஞ்சிருக்கும், சொல்ல மாற்றி இல்லாமல் சரியாக அமைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எளிமையான இது பார்த்திங்கன்னா 4 இது இப்போ சொல்கிறேன். கிடைத்தால் வாய்ப்பு, வாணியும் எட்டுவாள் பெண். அடுத்தது பெண் வாய்ப்பு கிடைத்தால் எட்டுவாள் வாணியும், எட்டுவாள் பெண் வாய்ப்பு கிடைத்தால் வாணியும், வாய்ப்பு கிடைத்தால் வாணியும் எட்டுவாள் பெண். இதில் பார்த்திங்கன்னா 4 வாக்கியங்கள் இருக்குது. 4 வாக்கியங்களில் மற்ற 3 வந்து சொற்றொடர் மாறி இருக்கு. முதல்ல எடுத்து ஜம்புளாக இருக்கும். 1, 2, 3 பார்த்தீங்கன்னா 4 வாக்கிய 4 சொற்றொடர்கள் வந்து இடம் மாறி இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைத்தால் வாணியும் எட்டுவாள் பெண், இது சரியாக அமைஞ்சிருக்கு. நம்ம படிக்கும்போதே அது தெரிஞ்சிடும், எந்த இடத்துல எது வரும்ன்றதை தெரிஞ்சிடும். இன்னொரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா பரிசில் கண்டு பாரியை பாடி கபிலர் பெற்றார், பாரியை கண்டு கபிலர் பெற்றார் பாடி பரிசில், கண்டு பெற்றார் பரிசில் பாடி கபிலர் பாரியை, கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்ச கடைசி படித்தோமே கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார். இதிலே கொஞ்சம் கடினமான பகுதியும் இருக்கும். எப்படி சில நேரத்தில் கடினமாக எப்படி கேட்பாங்கன்னா பழமொழி, திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் இதுலேருந்து சில முக்கியமான வரிகளை கொடுத்து அதை மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து சரியாக எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் சில உதாரணத்தை பார்க்கலாம். திருக்குறளில் பார்த்திங்கன்னா மரம் மக்கட்போல்வர் பண்பில்லாதவர், மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர், பண்பில்லாதவர் மரம் மக்கட் போல்வர், பண்பில்லாதவர் போல்வர் மக்கட் மரம். இதில் பார்த்திங்கன்னா அந்த திருக்குறள் படிச்சிருந்தால் தான் இது நமக்கு தெளிவாக தெரிய வரும். மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர் தான் சரியான இதுக்கு சரியான விடை. அடுத்த சில உதாரணத்தை பார்க்கலாம், எடுத்துக்காட்டுகளை. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், இதெல்லாம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கேட்ட பல்வேறு போட்டித் தேர்வுகளை கேட்ட விடை வினாக்கள். இது ஈதல் இசைப்பட வாழ்தல், பாரத நாடு பார்க்கெல்லாம் திலகம், கைலைக்கு நிகரான மலை திரிகூட மலை, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதை மாற்றிருக்கோம், காய் கனி இருப்ப கவர்ந்தற்றுன்னு இந்த மாதிரி 4 ஜம்புள் த சென்ட் 4 இதாக கொடுத்துருப்பாங்க. அதை ஒன்று மட்டும் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சரியாக இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணி எழுதுனா இதுக்கு சரியான விடையாக அமையும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், இது சிலப்பு அதிகாரத்தில் வரும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். மண் தேய்த்த புகழினான், இதை கூட சில நேரத்தில் மண் தேய்த்த புகழினான் யாருன்னு கேட்பாங்க, அது கோவலன். இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் வரும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும், இதையும் மாற்றி கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அடுத்தது பார்க்கணும் பெயர் சொல்லின் வகையறிதல். பெயர் சொல் இது ரொம்ப எளிமையான பகுதி, ஆனால் தவறுகள் ஏற்பட அதிகம் வாய்ப்புள்ள பகுதி. இன்னொன்று பார்த்திங்கன்னா நேரம் அதிகமாக இழுத்துடும் இந்த இதில். பெயர் சொல்னா என்ன? ஒரு பெயரை குறிக்கும் சொல் எல்லாமே பெயர் சொல் தான். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மரம், பூ, காய், கனி, சூரியன், என் பெயர், உங்கள் பெயர் எல்லாமே பெயர் சொல் தான். பெயர் சொல் அதுக்கு விதிகள் பார்த்திங்கன்னா ஒன்றன் பெயரை ஸ்பெசிஃபிக்காக குறிக்கும், ஒன்றன் பெயரை குறிக்கும், ஆனால் காலம் காட்டாது, எந்த காலத்தில் இருக்குதுன்னு காட்டாது. திணையை உணர்த்தும். அது அக்ரிணையா உயிர் திணையான்றத திணையை சொல்லும். பாலும் உணர்த்தும், அது ஆண் பாலா பெண் பாலா பலர் பாலா பலவின் பாலான்றது வேணும். இல்லை பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படுங்க பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், சினைப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். இல்லை ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். பொருட்பெயர்னா என்னென்னா ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். ஏதாவது ஒரு பொருள் நம்மளை சுற்றி என்னென்ன இருக்கும், மரம், செடி, கொடி, மின்விசிறி, மின்விளக்கு, இதெல்லாம் பொருட்பெயர். இடம் நம்மளை சுற்றி இருக்க இடத்த குறிக்கிற எல்லா பேரும் இடப்பெயர். உலகம், நாடு, மேடு, மதுரை, பழனி, திருப்பதி, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இடப்பெயராக சொல்லலாம். சினை உறுப்பு பெயரை குறிக்கும் எல்லாமே சினைப்பெயர். உதாரணத்துக்கு கை, கால், இலை, பூ, கனி, இதெல்லாமே சினைப்பெயராக வரும். காலப்பெயர், காலம்னா காலத்தை ஸ்பெசிஃபிக்காக காலத்தை குறிக்கிற பெயர் வந்து காலப்பெயர். நாள், வாரம், மாதம், ஆண்டு, இல்லை காலை மாலையும் சொல்லலாம். பண்பு பெயர் ஒரு பொருளுடைய பண்பு, ஒருத்தருடைய பண்பையோ ஒரு பொருளின் பண்பு தன்மை குணத்தை பற்றி குறிப்பது பண்பு பெயர். பச்சை இலை, இல்லை பார்த்தீங்கன்னா இலைன்றது சினைப்பெயர், அதை ஸ்பெசிஃபிக்காக அதை ஒன்று உயர்த்தி பச்சை இலை சொல்கிறது பண்பு பெயர். சிவப்பு மை, மைன்றது ஒரு பொருள், அதை உயர்த்தி சொல்ற சிவப்பு மைன்றது அதோடைய பண்பை குறித்து சொல்கிறதால பண்பு பெயர். அடுத்தது தொழில் பெயர், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தள்ளு முடிகிறது எல்லாமே தொழில் பெயர். தொழிலை குறிக்கும் பெயர்ன்றதால் தொழில் பெயர். படித்தல், எடுத்தல், நடத்தல், விளையாடுதல், இதெல்லாமே தொழில் பெயர். இதை இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வேர் சொல்ல பார்த்தோம், தள்ளு முடிஞ்சாலே அது தொழிற்பெயராக நம்ம சொல்லிடலாம். இதில் எப்படி கடினமாக சில நேரத்தில் எப்படி கேட்பாங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன். பொருட்பெயர் எடுத்திங்கன்னா உயர்தினை, அக்ரிணை, அதில் இருக்க பொருள்களையும் குறிக்கலாம். பொன்னன், பொன்னன்றது பார்த்திங்கன்னா பொன்னை உடையவன் பொன்னன். இது வேணால் ஒரு தடவை கேட்டிருக்காங்க, ஒரு போட்டித் தேர்வில் கேட்டிருக்காங்க, பொன்னன் கொடுத்துட்டு என்னன்னு கொடுத்து டேஷ்னு கொடுத்தாங்க. கீழே பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. பொருட்பெயர் தான் சரியான இது. பொருட்பெயர் பொன்னன், பொன்னை உடையவன் தான் பொன்னன், அதனால் பொருட்பெயர். இடப்பெயர் பார்த்திங்கன்னா எளிமையானது பார்த்தீங்கன்னா மதுரை, பழனி, திருத்தணி, இந்த மாதிரி சொல்கிறதுலாம் இடப்பெயர். மதுரையான், விண்ணோர், அகத்தான், இந்த மாதிரி சொல்கிறது தான் இடப்பெயர். மதுரை, பழனி, இதெல்லாம் இடப்பெயரில் சாதாரணமாக எளிமையானது. மதுரையான், விண்ணோர், அகத்தான்றது அந்த இடத்த உடையவனை குறிக்கிறதால இது இடப்பெயர். சினைப்பெயர் இலை, தண்டு, வேர் போன்றவை அதோடய உறுப்புகள். ஒரு மரத்தில் எடுத்தீங்கன்னா இலை இருக்கும், தண்டு இருக்கும், வேர் இருக்கும், இதெல்லாம் அதனுடைய உறுப்புகள். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மரம்னு கொடுத்துட்டு சினைப்பெயராக பொருட்பெயரான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்னா பொருட்பெயர் தான் சொல்லணும். ஏன்னா மரத்தில் இருக்க உறுப்புகளுடைய பெயர் தான் சினை. இது வந்து ஒரு பொருளுடைய மரம்ன்றது ஒரு பொருள், அதெல்லாம் பொருட்பெயர். உடல் இது பொருட்பெயராக சினைப்பெயரான்னு சொன்னிங்கன்னா நம்ம எல்லாம் உடனே சினைப்பெயர் தான் தப்பாக, இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம தப்பாக குறிக்கப்படும், இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கொஞ்சம் வழுக்கி விழுவோம். எப்படின்னா உடல்ன்றது ஒரு பொருட்பெயர், உடலில் இருக்க காது, மூக்கு, கண், உதடு இதெல்லாம் சினைப்பெயர். தலையன், கண்ணன், மூக்கன், பல்லன் இதெல்லாம் சினைப்பெயரை குறிக்கக்கூடியது. காலப்பெயர் காலை, மாலை, இரவு, பகல், நம்ம முன்னாடி சொன்னால் காலை, மாலை, இரவு, பகல், ஆண்டு, நாள், இதெல்லாம் காலப்பெயரில் வரும். கொஞ்சம் கடினமாக சித்திரையான், கார்த்திகையான், ஆதிரையான். சித்திரையான்னா நம்ம மாதத்தில் தமிழ் மாதங்களில் வரும் சித்திரையான், கார்த்திகை, இதெல்லாம் வந்து அந்த மாதத்தை காலத்தை குறிக்கிறதெல்லாம் இது காலப்பெயர். பண்பு பெயர் பண்பு என்னென்ன இருக்குது ஒரு பொருளை பார்த்திங்கன்னா பண்பு என்ன, நிறம் இருக்கும், சுவை இருக்கும், வடிவம் இருக்கும், அளவு இருக்கும், இந்த போன்ற பண்புகளையெல்லாம் கொண்டு இருந்தால் அது பண்பு பெயர். இது கொஞ்சம் கடினமாக எப்படி கேட்பேன், இனியன், கரியன், அழகன், இந்த மாதிரி பண்புகளை சொல்லி ஒருத்தர் சொல்லி மிகைப்படுத்தினா அது பண்பு பெயர். தொழிற்பெயர் தொழிற்பெயர் நம்ம பார்த்தோம், ஒரு தொழிலை குறித்தா அது தொழிற்பெயர். அதில் சிலது கடினமாக ஓட்டுநர், தட்டான், தச்சன் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் சொன்னாங்கன்னா இதெல்லாம் தொழிற்பெயர். அடுத்தது பார்த்தோம் இந்த பெயர் சொல்லின் வகை அறிதல்லையே சில நேரத்தில் ஆகு பெயர்லாம் சில நேரத்தில் கொடுத்துறான். அந்த ஆகு பெயர் என்னன்றதுன்னு நம்ம சிலதை பார்த்தலாம். ஒரு பொருளின் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொண்டு தொட்டு பெயராகி வருவதை ஆகு பெயர் என்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு பொருளாக பெயரில் பார்க்கலாம், மாலதி மல்லிகை சுடினாள், இல்லை மல்லிகை சுடினாலா மாலதி சுடினாலான்னு பார்த்தீங்கன்னா மாலதி தான் சுடினாள், எதை சுடினால் மல்லிகை. இது ஒரு முழு பெயரின் பெயர் வந்து மாலதி. மாலதியை சுட்டாமல் மல்லிகை சுடினால் தன்னோட தொடர்புடைய மற்றொரு பொருளை குறிப்பதால் இது பொருளாக பெயர். புரியுதுங்களா, மறுபடியும் சொல்கிறேன், பொருளாக பெயரில் மாலதி உதாரணத்துக்கு நம்ம மாலதி மல்லிகை சுடினால் எடுத்துனா, இந்த மாலதி சுடினால் எதை சுடினால், மல்லிகை சுடினால். மாலதி தான் முழு பெயர், அந்த பொருளுடைய இதை பார்த்தீங்கன்னா ஒரு முழு பொருளின் பெயர் மாலதி. மாலதி குறிக்காமல் தன்னை, மாலதின்ற ஒரு பொருளின் பெயரை சுட்டாமல் தன்னோடு தொடர்புடைய மற்றொரு இது மல்லிகை, அதை சுற்றி ஒரு பொருளை குறிக்கிறது தான் இது பொருளாகு பெயர். அடுத்தது பார்த்திங்கன்னா இடவாகு பெயர். மட்டை பந்தாட்டத்தில் இந்தியா வென்றது, ஒரு இடப்பெயர். இப்போ இந்தியான்ற இடப்பெயரை அதனை குறிக்காமல் மட்டை பந்தாட்டத்தில் தான் வென்றாங்க, அதனை குறிக்காமல் அவ்விடத்தோடு தொடர்புடைய மற்றொரு பெயர் எதுனா மட்டை பந்தாட்டம். வேறொரு பொருளுக்கு இதை இடம் வந்து ஆகி வருவதால் இது இடவாகு பெயர். அடுத்தது பார்த்திங்கன்னா காலவாகு பெயர். மணிமொழி மார்கழி சூடினார்.

0: பண்பை குறிக்காமல் இன்னொரு பொருளுக்கு ஆகி வரதால் இது பண்பாகு பெயர்னு சொல்லலாம். இது இன்னொரு பெயரும் குணவாகு பெயர்னும் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தொழிலாகு பெயர். அறிவழகன் அவியல் உண்டான், ஒரு தொழில் பெயர். உண்டான்றது ஒரு தொழில் பெயர். அத்தொழிலுக்கு அவியல், அவியல்ன்றது அவிக்கிறது, அவித்தல், அது ஒரு தொழில். அந்த தொழிலுக்கு வேறொரு பொருளாக உண்டான்றது ஆகி வரதால் இது தொழிலாகு பெயராக அமையும். நமது MOP சமுதாய வானொலியின் 107.8 அறிவு பயணத்திடலில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். அறிவு பயணம், அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞிக்கும் வேலை வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம், அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது. MOP கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது.

0: மச்சான், என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமும் அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத், ஏதாவது வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: ஏ வினோத், உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்துறாடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலயா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கட்ட வளரும் வாழையை போல கொடுக்க கொடுக்க சுரக்கும் ரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots. And people are today inge irukkirathu tamil culture தமிழை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், என்ன தமிழ் லாங்குவேஜில் என்ன லிட்ரேச்சர் இருக்குது அதெல்லாம் படிங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதோட தமிழில் இருக்கிற நிறைய திருக்குறள் போன்ற நூல்களை படித்து அதிலேருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது, நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டோட பண்பு கலாச்சாரத்தை யூ ஆல் ஹாவ் டு லேர்ன் அண்ட் கேரி இட் ஃபார்வர்ட் அண்ட் கீப் இட் தேர்.
1: வணக்கம், நான் லவ்குரு, எம்ஓபி கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக. நிறைய நிகழ்ச்சியில் நான் சொன்ன வார்த்தையை தான் இங்கே திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்கள் உங்களுடைய காதலன்னு இல்லை எந்த ஒரு விஷயத்துலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்தில் யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி நாம் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம் நினச்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டுமே உலகமாக நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாகவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போகிறாங்கங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழிவாங்கணும், பழிவாங்கிறதுக்காக வாழ்ந்து காட்டணுமானா? இல்லை, நீங்கள் வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும், அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேறு ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசு விட்டுறாதீங்க. உங்களை சுற்றி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நன்மைனா உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.
2: Sri Ramanujacharya was born in Sri Perambodur in the year 2017 to the blessed couple Sri Kesava Swamyaji and Kantimati in Chitre month and on the day of Arudra star. He initially learnt under Yadava Prakasha and Advaitin and later continued and finished learning the Vedas, Shastras, Agamas, Itihasas, Puranas, Tarka, Divya Prabandha etc. from many Acharyas. The system of philosophy held by the Sri Vaishnavas and taught by Ramanujacharya is known as Vishishtadvaita. This person was the one who gave us Om Namo Narayana. The term Advaita literally means non-dualism, Na Dvaita, and it stresses the oneness of soul, Chit, and the matter, Achit. Vishishtadvaita advocates bhakti to attain God. Ramanuja devoted his entire life for the upliftment of the equality in the society and propagated the vision of equality across the world. In his 120 years of lifespan, he systematically expounded philosophical truths and synthesized bhakti and jnana, the two folds of characters possessed by the Arvars, Acharyas, the saints and the sages in his philosophy Vishishtadvaita. Ramanuja's works, he has done 9 granthams which are considered as Navaratnam, namely Shri Bhashyam, Gita Bhashyam, Shri Ranga Gadyam, Shri Vaikuntha Gadyam and Nitya Grantham. His physical body is preserved even today in a sitting posture in the Sannidhi of Shri Rangam dedicated to him in the southwest corner in the 5th round within the temple. It is ordered by Lord Ranganatha himself. This song is in praise of Sri Ramanujacharya. It is composed by P.B. Srirangachari, set in Kandachapu Talam and Yamuna Kalyani Ragam.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுரகானங்கள். மதுரகானங்கள்.
1: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.